இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 15 நாள் பராபவ வருடம் ஆனி மாதம் 22 தேதி 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை

0: பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: அறிவினாவதுண்டோம் பிரிதில் நோய் தம் நோய் போல் போட்டாக்கடை.
0: பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.
2: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க

0: கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:02 விளம்பரதார நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க போதை காட்டும் அழிவு பாதை. வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்களின் ஆலோசனைகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகம்மை அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தன் கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தென்றல் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மகதி அவர்கள் பாட்டு இடம்பெறும். M.A. கிருஷ்ணசாமி வயலின், S.J. அர்ஜுன் கணேஷ் மிருதங்கம், N. குருபிரசாத் கடம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழிநேர் விருப்ப நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் கவனம் உலக விலங்கு வழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் S. கார்த்திகை தீபன் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை S. சசாங்க் அவர்கள் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகத்தின் பகுதி 3 கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. மாலை 5:27 குரலமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:20 மதுரத்தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் சி ராஜா. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் P. மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி சுங்குடிச்சேலை தயாரிப்பாளர் AK ரமேஷ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் K. வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்தி பாவங்கள். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் வர காத்திருக்கிறது. 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும்

0: வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:01.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
4: அதுக்கு என்னமா பண்றது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
3: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். Prime Minister Narendra Modi will be on a six-day visit to Indonesia, Australia and New Zealand beginning today. In the first leg of his three-nation tour, he will reach Indonesia today. On a three-day visit, Mr. Modi will hold bilateral discussions with Indonesian President Prabowo Subianto and review the progress made in the partnership. His main engagements will be in Jakarta, but the Prime Minister will also visit a cultural and historic city, Yogyakarta. In Jakarta, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora. In the second leg of his tour, Prime Minister will reach Melbourne on 8th of this month on a three-day visit where he will participate in the third India

0: நேரம் காலை 6:10. ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலை குலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மதுபுட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும்

0: போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது, கஞ்சா, சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை, பெரிய திரை, நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு, நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் ஜூன் 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள், இளையோர், மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவண் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்து கொள்ளாத, பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்து கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்குவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறர் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம், பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:22. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:28. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம், அதாவது இம்மாதம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று பினாயில், சோப்பாயில் மற்றும் சோப்பு பவுடர் தயாரித்தல் பயிற்சியும், 14/7/2026 செவ்வாய் அன்று ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 18/7/2026 சனிக்கிழமை தேனி வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 21/7/2026 செவ்வாய்க்கிழமை

0: சிறு தானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 22/7/2026 புதன்கிழமை லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இது ஒரு நாள் பயிற்சியாகும். இரண்டு நாள் பயிற்சியாக 15/7/2026, 16/7/2026 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. ஒரு வார பயிற்சியாக 20/7/2026 முதல் 24/7/2026 வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/88/57/57/16. அலைபேசி எண் மீண்டும் 94/88/57/57/16. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன் அப்படின்றத தலை சத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தலை சத்து வந்து ஒரு தாவரத்திற்கு மிகவும் இன்றியமையானது. இப்போது அது தாவரத்தின் உடல் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா புரதங்களில், நியூக்ளிக் அமிலங்களில், பச்சையம் இப்படி உள்ளிட்ட மூலக்கூறுகள்லாம் காணப்படுது. பச்சையம்ங்கிறது என்ன அப்படின்னா இலைகளில் ஒரு காணப்படக்கூடிய பச்சையம் மூலக்கூறுனால தான் அந்த இலையானது ஒரு பசுமையாக இருக்குது. அந்த பச்சையத்தினால தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது, உணவு உற்பத்தி ஆகுறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தலை சத்து தான் அந்த பச்சையத்தோட மூலக்கூறில் முக்கியமாக இருக்கிறனால இந்த தலைச்சத்து குறையறனால வரக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சைய சோகைன்னு சொல்லுவாங்க. பச்சைய சோகை அப்படின்னா என்னன்னா இலை வந்து மஞ்சளா இருக்கிறது. இலை மஞ்சள் ஆகுதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பச்சையத்துக்கு முக்கியமானதே இந்த நைட்ரஜன் தான். அப்ப நைட்ரஜன் குறைஞ்சிச்சுன்னா பச்சையத்தினுடைய அளவும் குறைஞ்சு அந்த பசுமை குறைஞ்சு நம்மளுக்கு என்னவா மாறிடும், இலை வந்து மஞ்சள் ஆயிரும். சோ ஒரு தலைச்சத்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் புலப்படக்கூடிய ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா இலை வந்து மஞ்சளா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் அறிகுறி. இது வந்து எந்த மாதிரியான இலைகள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதிர்ந்த இலைகள்ல தான் வந்து காணப்படும். நுண்ணூட்ட சத்துக்கள், பெருட்ட சத்துக்கள் எல்லாமே அடுத்து வகைப்படுத்துறாங்கன்னா நகரும் சத்து, நகரா சத்து அப்படின்னு சொல்றாங்க. நகரும் சத்து அப்படின்னா என்னன்னா இப்ப அந்த சத்தானது தாவரத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து அது நகருகிறது அப்படின்னா அது வந்து நகரும் சத்து. நகரா சத்து அப்படின்னா அந்த சத்தானது தாவரத்தின் ஒரு இடத்துல இருந்திருக்கும், மற்ற இடத்துல வந்து அதற்கு அறிகுறிகள் காணப்படும். இப்ப இந்த நைட்ரஜன் வந்து என்னன்னா நகரும் சத்து, இயங்கும் சத்து. சோ அது என்ன ஆகுது அப்படின்னா இளம் இலைகளுக்கு அது நகர்ந்து சென்று வருகிறதுனால அதனுடைய அறிகுறிகள் எந்த இலைகள்ல காணப்படுது அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல காணப்படுது. அப்ப முதல் அறிகுறி என்ன அப்படின்னா வந்து இலை வந்து மஞ்சள் ஆகுறது தான் தலைச்சத்தினுடைய முதல் அறிகுறி. இலையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா குன்றி இருக்கும், தண்டோட வளர்ச்சி வந்து குன்றி இருக்கும், ஒரு குட்டையான தாவரமா அந்த மாதிரி காணப்படும் நைட்ரஜனுடைய குறைபாடுல. பச்சையத்துக்கு தான் நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியம் சொன்னனால பச்சையம் நடக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை நடக்கும். சோ இது எல்லாமே குறையறதுனால நம்மளுக்கு இறுதியா

0: நைட்ரஜன் இல்ல, தலைசத்து இல்ல அப்படின்னாலே மகசூலும் வந்து குறைஞ்சிரும். இது எல்லாமே வந்து நைட்ரஜனுடைய அறிகுறிகள். இப்போ இந்த நைட்ரஜனுடைய ஊட்டச்சத்து அதற்கான அறியக்கூடிய தாவரங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்குமே அதனுடைய பற்றாக்குறை கண்டறிய தாவரங்கள்னு ஆங்கிலத்துல வந்து இண்டிகேட்டர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த தலைச்சத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்காச்சோளம், இந்த பயிர் வகைகள், இதுல எல்லாம் வந்து நம்ம வந்து எளிதாக வந்து நைட்ரஜனுடைய குறைபாட்டை அறிந்துடலாம். இதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மோனியம் சல்பேட், யூரியா இந்த மாதிரி தலைச்சத்து நிறைந்த உரங்களை நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாகவோ, இந்த பசுந்தாள் உரங்கள் கிரீன் மெனியூர்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாகவோ குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். இது இல்லாம ஆங்கிலத்தில் ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, தமிழ் என்னன்னா இலைவழி தெளிப்பு. நம்ம வந்து நேரடியாக உரங்களை இலைகளில் தெளிப்பதன் மூலமாக பண்றோம் அப்படின்னா அந்த இலையானது அந்த உரங்களை வேகமாக எடுத்து இந்த குறைபாட்டை மிக எளிதாக நிவர்த்தி செய்யும். தலைச்சத்துக்கு எப்படி ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுக்கலாம்னா 1-2% யூரியாவை நம்ம வந்து இலைவழி தெளிப்பதன் மூலமாக நம்ம கொடுக்கிறது மூலமாக இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். பாஸ்பரஸ் மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மணிச்சத்து தாவரங்கள்ல உடல்ல என்ன எங்க இருக்குன்னு பார்த்தா நியூக்ளிக் அமிலங்கள்ல நிறைய நொதிகளில எல்லாம் இந்த பாஸ்பரஸ் வந்து காணப்படுது. மெயினா வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்கள்ல இந்த பாஸ்பரஸ் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா என்னன்னா எப்பயுமே ஒரு தாவரத்துல உணவு தயாரிக்கும் பொழுது ஒளிச்சேர்க்கையின் மூலமா கிடைத்த உணவானது சுவாசித்தலின் மூலமா ஆக்சிஜன் உதவியின் மூலமா அந்த உணவு பிளப்பட்டு ஆற்றலை வெளிப்படுது. இதுதான் ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மணிச்சத்தானது எதற்கு முக்கியம்னா இந்த ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம ஒரு நன்றாக ஒரு ஆரோக்கியமான வேரின் வளர்ச்சிக்கு மணிச்சத்தானது இன்றியமையானது. இப்போ இது இல்லைன்னா அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் அறிகுறி வந்து ஆந்தோசைனின் கண்டென்ட். அதனால வந்து பழுப்பு நிற இலைகள் வந்து எங்க தென்படும் அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல தென்படும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படி தலைச்சத்து ஒரு இயங்கும் சத்தோ எப்படி அறிகுறியை வந்து முதிர்ந்த இலையில காமிச்சோ அதே மாதிரிதான் இந்த மணிச்சத்துமே வந்துட்டு முதிர்ந்த இலைகளில் தான் அதோட அறிகுறியை காட்டும். அப்ப இதோட அறிகுறி வந்து பழுப்பு நிற இலைகள் வந்து தென்படும். அது இல்லாம இது வேரின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து என்பதனால இது குறையும் பொழுது வேரின் வளர்ச்சி வந்து மிகவும் குன்றி காணப்படுகிறது.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா

0: நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின்போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவழியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் இரண்டாம் கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3ஆம் கட்டமாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின்போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடனுதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயாக பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு.
3: இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்ருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு
0: ஊரக
5: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும்

0: பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: காலநிலை மாற்றம் மனித குலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான இல்லமாகும். இந்த பூமி பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கையின் சமநிலையுடன் இயங்கி வந்தது. ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் அளவுக்கு மீறிய செயல்பாடுகள் இயற்கையின் சமநிலையை பாதிக்க தொடங்கின. அதன் விளைவாக இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் மிகப்பெரிய பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவாகியுள்ளது. காலநிலை மாற்றம் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனையோ அல்லது ஒரு கண்டத்தின் பிரச்சனையோ அல்ல. இது மனிதகுலம் முழுவதும் எதிர்கொள்ளும் உலகளாவிய சவாலாகும். இயற்கை எச்சரிக்கிறது, மனிதன் கேட்க மறுக்கிறான் என்ற வரிகள் இன்று மிகவும் பொருத்தமானவை. முதலில் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதும் மழைப்பொழிவு முறைகளில் மாற்றம் ஏற்படுவதும் இயற்கை பேரிடர்கள் அதிகரிப்பதும் காலநிலை மாற்றத்தின் முக்கிய அறிகுறிகளாகும். இந்த ஆண்டு கூட எல்நினோ மாற்றங்கள் இருக்கும்.

0: வாய்ப்பு உள்ளது என்று வானிலை தெரிவிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் உலக வெப்பமயமாதல் ஆகும். மனிதன் பயன்படுத்தும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் எரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிக்கின்றன. இந்த வாயுக்கள் பூமியின் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து வெப்பநிலையை உயர்த்துகின்றன. ஒரு காலத்தில் கோடை, மழை, குளிர் என பருவநிலைகள் ஒழுங்காக இருந்தன. ஆனால் இன்று கோடைகால வெப்பம் ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பெய்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறது. சில இடங்களில் கடுமையான வறட்சியும் சில இடங்களில் பேரழிவு வெள்ளமும் ஏற்படுகின்றன. திருக்குறளில் வள்ளுவர் கூறுகிறார், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை வளத்தையும் தரும், அழிவையும் தரும். எனவே மழையின் சமநிலை மிகவும் முக்கியமானது. அந்த சமநிலையை பாதிப்பதே காலநிலை மாற்றமாகும். இன்று உலகின் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்கிறது. கடலோர பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. பல தீவுகள் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். காலநிலை மாற்றம் மனிதர்களை மட்டுமல்ல உயிரினங்களையும் பாதிக்கிறது. பல விலங்குகள் தங்களுடைய இயற்கை வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. சில உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. உயிரின பன்மை குறைவதும் காலநிலை மாற்றத்தின் தீவிரமான விளைவுகளில் ஒன்றாகும். ஒரு சிறிய கவிதை. மரம் விழுந்தால் மழை குறையும், மழை குறைந்தால் வளம் குறையும், வளம் குறைந்தால் வாழ்வு குறையும். இதுவே காலநிலை மாற்றத்தின் கதை. இந்த கதை இயற்கை சங்கிலியின் தொடர்பை அழகாக விளக்குகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியம். அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும். பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும். இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இவை அனைத்தும் உலக வெப்பமயமாதலை குறைக்க உதவும். மக்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். மர நடுகை இயக்கங்களில் பங்கேற்கலாம். மின்சாரம் மற்றும் தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், எதிர்கால தலைமுறைக்காக நாம் இன்று செயல்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் காலநிலை மாற்றம் குறித்த நமது பொறுப்பை நினைவூட்டுகின்றன. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுமே நாளைய பூமியை பாதுகாக்கும். அதேபோல் நாம் செய்யும் ஒவ்வொரு அலட்சியமும் எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நாம் நமது குழந்தைகளுக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல போகிறோமா, அல்லது வெப்பமும் வறட்சியும் நிறைந்த உலகையா விட்டு செல்ல போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்பாடுகளில் தான் உள்ளது. காலநிலை மாற்றத்தை தடுப்பது ஒரு தேர்வு அல்ல, அது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான கட்டாயம் என்ற உண்மையை மனதில் கொண்டு இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், வளங்களை பாதுகாப்போம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

நேரம் 7:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. அறிவும் 1000 நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜூலை மாதம் 6ஆம் தேதி என்ன சிறப்பு, என்ன தகவல் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி வந்து வேர்ல்ட் ஜூனோசோ

டே, அதாவது உலக ஜூனோசஸ் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜூனோட்டிக் நோய்கள் மற்றும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியத்தில் அவற்றின் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி உலக ஜூனோஸ் தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுதுங்க. அதாவது ஜூனோசஸ் அப்படின்ற சொல் வந்து விலங்குகள்டிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய தொற்று நோய்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நேர்மாறாகவும் இந்த நோய் பற்றி பாக்டீரியா, வைரஸ்கள், ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படலாம் அப்படின்னும், மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை கடுமையாக இந்த பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் பாதிக்கும், அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் ஜூலை 6ஆம் தேதி ஜூனோசஸ் டே அப்படின்னு அனுசரிக்கிறோங்க.

0: மனோ மற்றும் எஸ் ஜானகி குரலில் அழகான பாடல் ஒலித்து முடித்த நேரம் 7:07:47.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள் இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 kHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
4: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி
5: பண்ணலாம்? தலிவரு,
4: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
3: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
6: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
3: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
7: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
9: சொல்லுங்க.
8: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
9: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
8: ஆனா அத எப்படி பண்ணணும்?
9: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
8: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
9: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
8: அவ்வளவுதானா?
9: அவ்வளவுதான்,
8: புரிஞ்சிடுச்சு.
9: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
10: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.

0: என்பது சஞ்சய் என்றால்
1: என்ன? சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: நேரம் 7:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து S. ஜானகி குரலில் அருமையான பாடல். இதோ உங்களுக்காக காற்றலைகளில்

0: மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அழகான பாடல் கேட்டு முடிச்சோங்க. இனி கேட்கலாம் 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதி

அதிகரித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்தநாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர

0: மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்தநாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில், திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின்

நாட்டின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள மூன்றடுக்கு குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்தூர்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
3: சில காலங்கள் நான் மது அருந்திட்டேன், எனக்கு ஏற்கனவே கல்லீரல் நோய்கள் வந்திருக்கு. இதற்கான பரிசோதனை முறைகள் என்ன டாக்டர் இருக்கு? இப்போ ஏதேனும் சிறப்பு நவீன கருவிகளோட பயன்பாடு நம்மளோட தற்கால பயன்பாட்டில் இருக்குதா டாக்டர்?
4: கல்லீரல் பத்தின ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகி டெய்லி நடந்துகிட்டே இருக்கு உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே. வந்து பர்டிகுலரா இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் சம்பந்தமான ரிசர்ச்சும் புது புது மருந்துகளும் அது வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால டெஸ்ட்களும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய சிவியாரிட்டி அசஸ் பண்றதுக்குலாம் நிறைய வயிற்றுக்கு
5: தேவையை பொறுத்து நிறைய அட்வான்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம்

0: இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம் லிவருக்கு, ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் இருக்கு, அது ஸ்பெசிபிக்கா ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டுக்கே நம்ம பண்ணுவோம். அது வந்து இந்த கொழுப்பு இருக்கிறதுனால லிவர்ல வந்து தழும்பு படைஞ்சிருக்கா, அதாவது இர்ரிவர்சிபிள் மாற்றங்கள், வெறும் கொழுப்பா மட்டும் லிவர்ல இருக்கா, இல்ல அந்த கொழுப்பு வந்து தழும்பா மாறி மீள முடியாத மாற்றங்களை லிவர்ல ஏற்படுத்தி இருக்கா, அதுக்கு பேரு ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். அந்த ஃபைப்ரோசிஸ் இருக்கா இல்லையா, இருக்குதுன்னா அதோட தீவிரம் என்னன்னு காமிக்கிறதுக்குரிய டெஸ்ட் தான் ஃபைப்ரோ ஸ்கேன். இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்லாம் ஒரு ரீசெண்டா நம்ம ஃபேட்டி லிவர்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ரெகுலரா ஃபைப்ரோ ஸ்கேன்லாம். இதெல்லாம் வந்து அந்த ஒரு வியாதியுடைய தீவிரத்தை நம்மளுக்கு காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 200 இருந்துச்சு சுகர், இன்னைக்கு 150 குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்ல வந்து ஓகே எனக்கு வந்து 9 இருந்துச்சு, இப்ப 8 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மெஷர், அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும், இது குறைக்கணும், இது நம்ம அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த புள்ளியை காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து பெட்டரா அதை அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்காக இந்த ஃபைப்ரோ ஸ்கேனை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஸோ நிறைய அட்வான்ஸ்ட் ஸ்கேன் லிவர்ல இருக்கு, பட் காமனா பயன்படுத்துறது வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, ஃபைப்ரோ. ஸோ வந்து ட்ரிங்க்ஸ்னால லிவர் வியாதி வர மாதிரி வைரஸ்னால வரலாம்னு சொன்னேன். அதனால அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து வைரஸ் டெஸ்ட்களும் பிளட்ல ஆர்டர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் ரத்த பரிசோதனையில தெரியுற வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா சி இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேட்டி லிவருங்கிறது வந்து பார்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் ஜென்ரல் இல் ஹெல்த்ல வருதுன்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கான்னு சுகர் செக் பண்ண சொல்லுவோம், கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லுவோம், பிரஷர் செக் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஹார்ட்டையும் செக் பண்ணிக்க சொல்லுவோம். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஹார்ட்டையும் செக் பண்ணிக்க சொல்லுவோம். சொல்ல போனா அவர் டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு யானையா இருந்தா யானையுடைய ஒரு ஃப்ரண்ட் பகுதி ஃபேட்டி லிவர், பேக் பகுதி ஹார்ட் டிசீஸ், கீழ்பகுதி ஸ்ட்ரோக், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு காம்ப்ளிகேஷன், கிட்னி டிசீஸ் இதெல்லாம் டயபெட்டிஸ்ல வருது இல்லையா. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன் ரிலேட்டட் டு டயபெட்டிஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே செக் பண்ண சொல்லுவோம். ஃபேட்டி லிவர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து வெறும் லிவரை மட்டும் செக் பண்ண மாட்டோம், பட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம்.
1: எல்லாமே ஒன்றை ஒன்றை சார்ந்ததுதான், எதையும் நம்ம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. கல்லீரல் நோய்கள் அப்படின்னு சொல்லி கல்லீரல் நோய்களை மட்டும் நம்ம அதோட தாக்கத்தை குறைக்கிறது,
0: ஓவரால் பாடி ஓவரால் ஹெல்த் பார்க்கணும். முக்கியமா அந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். நம்ம மற்ற உறுப்புகளுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும், முக்கியமா சர்க்கரையையும் கொலஸ்ட்ராலையும் கண்டிப்பா ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ்க்கு பார்ப்போம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30, 16 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு, மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையை

0: கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பில்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:35 இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிகழ்ச்சியில முதல் பாடல வருது தாலாட்டு பாடவா. திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் காற்றலைகளில் உங்களுக்காக.

நேரம் 7:42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:48 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் சூப்பரான பாடல்கள் தரும் மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் தாங்க. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பருவராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் அருமையான பாடல் கேட்கலாமா? ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைந்தது மதுரத்தன்றல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸுடன்

0: எட்டு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. 5 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ்,

வேலூர் பண்பலின் 100.4 MHz அலைவரிசைகளில் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். எந்திரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரஹ்மான், கத்தீஜா ரஹ்மான் ஆகியோர் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாமா மதுரை திருநெல் நிகழ்ச்சியில்? நிகழ்ச்சியில் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரலில் அருமையான பாடல் இது. உங்கள் செவிக்கு இதமாக காற்றலைகளில்

அருமையான பாடல்கள் தரும் மதுர தென்றல் நிகழ்ச்சியில தாங்க இணைந்திருக்கிறோம். நேரம் 8:07. ஒலித்த குரலில் பாடல் மீண்டும் கேட்கலாம். வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து இது காற்றலைகளில் உங்களுக்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில மனசு மயங்கரமான பாடல் கேட்டலாமா? சிப்பிக்கல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒரு மனசு மயங்கர பாடல். இதோ காற்றலைகளில் உங்கள் செவிக்கு இதமாக வருட வருகிறது காற்றலைகளில்.

நேரம் 8:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா விக்ரம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் இனிமையான குரலில் பாடல் இதோ.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு

0: ரூபாய் 5000 முதல் 10000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 8:43 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜாவின் இனிமையான குரலில் பாடல் இதோ.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 8:49 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் தரும் நிறைவான பாடலாய் வருது. அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: வேண்டாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம், சன்னு தாங்கி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வசந்தாராக தரு வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

நேரம் 9:35 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

ஏகதாளம் மிஸ்ர நடையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காவடி சிந்து ஒலிக்க கேட்டீர்கள். அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய உற்சாகமான சுறுசுறுப்பான பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 10:03 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில இனி நாம கேட்டு ரசிக்க போறோம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் என்ன மாதங்க, ஜூலை மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் அப்படி

இதனாலே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த ஜூலை மாதத்துக்காகவே, இந்த ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்காகவே நிறையா பாடல்கள் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். அந்த ஜூலை மாதம் பற்றின பாடல்களை இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க நான் ரெடியாக இருக்கேன் சுந்தரி. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது எந்த மாதத்தில் பிறக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து டாக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த டேட்டில் தான்ப்பா இந்த மாதத்தில் தான்ப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஸ்பெஷலாக இந்த ஜூலை மாதத்தில் தாங்க உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ், அதாவது அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா ஒரு பாட்டு பாடுவாங்களாம். அது என்ன பாட்டு அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணி இருக்கும், அதே பாட்டு தாங்க பிரியமனவுளே திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடல். ஹரணி குரலில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்டலாமா?

நேரம் 10:09 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில எனங்க முதல் ஜூலை பாடலே அருமையா இருந்துச்சா? அடுத்து என்ன பாடல் வரும் அப்படின்னு ரொம்பவே யோசனையா ஆர்வமா இருப்பீங்க, அப்படிதானங்க? ஒன்றும் இல்லைங்க, இப்போ குழந்தை பிறந்தாச்சு. இப்போ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு வந்து ஸ்கூலை சேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ந்து பேசுவோம், சில நட்புகள், பல நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் என்ன பாடல் பாடலாம் அப்படின்னு கேட்டலாமா?

0: கேட்ட அந்த பாடல் கல்லூரி திரைப்படத்திலிருந்து. அழகான ஒரு ஜூன் ஜூலை பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:15:35.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 10:17 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கி கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் சூப்பரான ஜூலை பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோங்க. சரி, ஜூலை மாதத்தில் வந்து நட்பு கிடச்சிருச்சு. அதாவது அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அந்த ஸ்கூலில் சரௌண்டிங்ஸில் வந்து நட்பு கிடச்சிருக்கு. இப்போ இதே ஸ்கூலில் படிக்கிற பசங்க வளர்ந்து காலேஜுக்கு போனோடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டலாமா?

0: இல்லையா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கீங்க?

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஜூலை ஸ்பெஷல் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிருச்சு, முஸ்தஃபா முஸ்தஃபா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் வந்து பாடி முடிச்சாச்சு. இப்போ இந்த காலேஜ் ஏஜ் அப்படின்னாலே ஒரு டீனேஜ் ஏஜ் தானே, அப்போ அந்த டீனேஜ் ஏஜில் என்ன பாடல் பாடலாம் அப்படின்னு கேட்டால், குட்லக் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மற்றும் குழுவினர் குரலில் ஜூலை 16 வந்தால் வயசு 17 ஆயிருமாங்க.

நேரம் 10:30 30 நொடிகளில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரையை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னா ஜூலை மாசத்துல வர்ற ஸ்பெஷலான சாங்ஸ் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஸ்கூலுக்கு முடிஞ்சாச்சு, காலேஜ் முடிஞ்சாச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சாச்சு, டீனேஜும் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போது இந்த ஏப்ரல் மே அந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜ்லாம் எக்ஸாம் முடிஞ்சு, அதாவது ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விடுற சமயம். ஸோ அந்த ஏப்ரல் மே ஆனால் ஒரு ட்ரையான ஒரு பீரியட் முடிஞ்சு ஜூன் ஜூலை அப்படின்ற ஒரு பசுமையான ஒரு மாதத்தில் என்ன நடக்கும்?

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 10:37 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. சரிங்க, இந்த ஏப்ரல் மே இந்த ட்ரை பீரியடில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வர்ஸை எல்லாம் பார்க்காம வந்து இயங்கிட்டிருப்போம். ஸோ ஜூன் ஜூலையில் ஸ்கூல் காலேஜ்லாம் திறக்கும் போது அந்த ஏக்கத்தை வந்து நான், அதாவது அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, எவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கோம், எத்தனை மாதம் பார்க்காம இருந்திருக்கோம். ஸோ ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து அது ரீஓப்பன் ஆகும்போது, ஹே எப்படி இருக்க, நல்லா இருக்கையா, எங்கே போன, எங்கே வந்த அப்படின்ற பல நினைவுகளை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த டீனேஜ் பருவத்தில், ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து காதலும் மலர்கின்ற ஒரு தருணம். ஸோ இதை வெளிப்படுத்துகிற விதமாக பாடல் என்ன பாடல் வருது அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுப்பமாக குரலில் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து ஜூலை மாதம் வந்தால் என்ன நடக்கும்?

மனசு என்பது கால பழசு முத்து முத்தம் போடவா வரத்த புத்தம் புதுசு. நேரம் 10:42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஜூலை ஸ்பெஷல் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. சரிங்க, ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேர்ந்தாச்சு. இப்போ ஜோடி சேர்ந்தாச்சு அப்படின்னா அவங்க லவ்வர்ஸ் தானே. அப்போ அந்த லவ்வர்ஸ் வந்து அந்த லவ் சாங்ஸை பாடுற தருணம் தானே நமக்கு. அப்போ ஜூலை மலர்களை வந்து வழங்கி அவங்களுடைய லவ்வை வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? பகவதி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சாதனா சர்கமில் இனிமையான குரலில் ஜூலை மலர்களை பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க.

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: சரிங்க, இந்த ஜூலை மாசத்துல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த லவ் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா?

நேரம் 10:53:37 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஜூலை மாதம் ஸ்பெஷல் சாங்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. சரிங்க, இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லவ் சாங்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் எல்லா லவ்வும் சக்ஸஸ்லேயே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பேர் வந்து ஒன் சைடாக கூட முடியலாம், டபுள் சைடாக கூட முடியலாம். ஆனால் ஒன் சைடாக போனால் என்ன மாதிரியான ஜூலை பாடல் வரும் அப்படின்னு கேட்டுடலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜூலை மாதம் ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிதானங்க. எல்லா சாங்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுந்தரி நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:11 தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். நமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதார மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டி அடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகாட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். செல்ல பிராணிகள் வளர்ப்பில் கவனம். உலக விலங்குவழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
3: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உலகம் தோன்றிய காலம் பிரபஞ்சமானது அக்னி குழம்பாயிருந்து அதிலிருந்து பிரிந்து வந்த நம்மளுடைய பூமி பந்து நீர் மூலமாக தோன்றிய ஒரு செல் உயிரி. அதனுடைய பரிமாண வளர்ச்சியில் இன்றைக்கு மனிதனாக நாம் பரிமாணம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கிலி தொடரானது சிறிய உயிரி முதல் மனிதர்கள் வரை பல கோடி உயிர்கள் இந்த புவியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாருக்குமே இங்கே வாழ்வதற்கான உரிமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பரிமாண வளர்ச்சியில் அதிகமான பரிமாணம்

0: எடுத்தது மனிதன் என்று கூறலாம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிநிலை விலங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா காட்டு விலங்குகள் இருக்குது. அதிலிருந்து ஓநாய் அப்படின்ற அந்த ஓநாய் உயிரினத்திலிருந்து மருவி வந்தது, மாறி வந்தது நாய் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளாக மாறி இன்றைக்கு நம்முடைய வீட்டை ஆக்கிரமித்து செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப பேர் வந்து பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினம், அந்த விலங்கு, அந்த மிருகம், அந்த வளர்ப்பு பிராணி மீது அதிகமாக அக்கறை, அதிகமான அன்பு செலுத்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் விலங்கு மூலமாக மனிதனுக்கு நோய் பரவக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன அப்படின்றதுக்காக வேர்ல்டு ஜூனோசஸ் டே அப்படின்ற நாளை இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வாக பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதையொட்டி விலங்கு வழி தொற்று அதற்கான காரணம் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: செல்லப்பிராணிகள்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும், அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக.
0: இப்போ நம்ம வீட்டில் யார்ட்டையாவது கோச்சிட்டு போனோம்னா திருப்பி வந்தால் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு நாயோ போனோம் அப்படி கிடையாது. வந்தவொடனே நம்ம அதை அடிச்சுட்டு போனால் கூட, அதை ஒன்று திட்டிட்டு போனால் கூட திருப்பி வந்து நிற்கும். ஆனால் இந்த வகையான கால்நடை இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகள் இருந்தாலும் சரி, இல்லை வளர்ப்பு பிராணிகள் இருந்தாலும் சரி, அதுகளுக்கும் நோய் தொற்றுகள் ஏற்படுவது நமக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மனிதர்களுக்கு எப்படி வந்து இந்த நோய் தொற்று ஜூனோசிஸ் அப்படின்றது பரவுவதற்கான காரணம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: விலங்கிலங்கள் எல்லாத்திலேயுமிருந்து எல்லா நோய்களும் நமக்கு பரவுறதில்லை. ஒரு சில நோய்கள் வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது, அதைத்தான் நம்ம ஜூனோசிஸ்ன்னு சொல்கிறோம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வெறி நோய், ரேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெறி நோய் வந்து நாய்களிலிருந்து பரவக்கூடிய ஒரு நோய். அது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்கள், அதாவது நம்முடைய நாய்களில் வந்து பார்த்திங்கன்னா டேப் வாம்னு சொல்லக்கூடிய நாடாப்புழு, ரவுண்ட் வாம், ஹூக் வாம்னு சொல்லக்கூடிய பேராசிட்ஸ், அதாவது உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள்,
0: ஒட்டுண்ணிகள்.
1: ஒட்டுண்ணிகள்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம், புற ஒட்டுண்ணிகள், அக ஒட்டுண்ணிகள். இது வந்து அக
0: ஒட்டுண்ணிக்குள்ள
1: உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடலில் இருக்கிறவருக்கு அது வந்து உயிரினங்கள். இதன் மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வாழ்க்கை சுழற்சி, அதாவது அதோட முட்டைகள், லார்வாக்கள், இப்படியே வந்து அந்த ஒட்டுண்ணிகளோட வளர்க்குற சுழற்சி இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகள் எல்லாமே நாய்களுடைய தோலில், முடிகளில், அது பயன்படுத்தின தரைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த முட்டைகள் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த முட்டைகளில் வந்து நம்ம தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோபி ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் அன்பாக ஆசையாக நம்ம வந்து நம்முடைய செல்லப்பிராணிகளை அப்படியே தடவி கொடுப்போம், இது பண்ணுவோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்ம தடவி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கைகள்லாம் சுத்தமாக கழுவிடுவோம்னா அதில் வந்து விழிப்புணர்வு மட்டும் கிடையாது. இப்போ டக்குன்னு எடுத்து வேறு ஏதாவது அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டோம். ஸோ அப்படிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லார்வா வந்து நம்ம உடம்புலையும் போயிட்டு அதோடைய வாழ்க்கையை சுழற்சி ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்ததுன்னா நிறையா கட்டிகள் உருவாகிறது நம்முடைய உடல் உறுப்புகளில், லிவர்லேயோ, பிரெயின்லேயோ, ஈவன் பிரெயின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அது பேர் ஹைடாடிசிஸ்டன் பேர். ரேபிஸ்லாம் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச நோய்கள். இது எல்லாமே நிறையா தெரியாத நோய்கள் நம்மக்கிட்ட, நிறைய விழிப்புணர்வு இல்லாத நோய்கள்லாம் விலங்கினங்கள்லேருந்து நமக்கு வர்றதுக்கு நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
0: என்னென்ன வகையான நோய்கள் டாக்டர் அதெல்லாம்? இப்போ நம்ம ரேபிஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அது இல்லாமல் அதாவது கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் இருக்கும். நம்ம வந்து விலங்கிட்டு இருந்தால் அந்த நோய் வந்திருக்குன்றதா அந்த விழிப்புணர்வு இல்லைன்ற பட்சத்தில் அது என்ன அறிகுறி என்னவாக இருக்கும், அது என்னென்ன வகையான நோய்கள்லாம் இருக்குது பொதுவாக?
1: பொதுவாக விலங்குகள்னு வச்சுக்கலாம், இது வந்து செல்ல பிராணிகள் நம்ம கொண்டு போகிறோம்.
0: சரி,
1: செல்ல பிராணிகள்னால் நாய்கள், பூனைகள், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து நோய்கள் வருது. இப்போ நாய்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நோய் வந்து அதிலிருந்து தான் வரும். நாய் கடித்தாலோ இல்லை பரண்டி வச்சாலோ, அதாவது நாய்களுடைய எச்சிலிருந்து தான் நமக்கு வந்து இந்த வைரஸ் கிருமி பரம்புது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சில விஷயங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம். அவங்க வளர்த்த நாய் தான், ஆனால் அது வந்து லேசாக பரண்டி வச்சதுனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் கழித்து இல்லை 8 மாதம் கழித்து தான் இந்த நோயுடைய அறிகுறியை வெளியே தெரிய ஆரம்பித்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பேப்பர்லலாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பரண்டி வச்சது அப்படின்னா என்னென்னா, இப்போது அந்த டாக் வந்து அந்த நகத்தை வந்து லிக் பண்ணியிருக்கோம், அதோட நகத்தை லிக் பண்ணியிருக்கோம், அப்போது வந்து அந்த எச்சில் வந்து அந்த கால்
0: நகத்தில்
1: இருந்திருக்கும். அதன் மூலியமாக தான் நமக்கு வந்திருக்குமே தவிர நமக்கு தெரியாது. ஏன்னா பரண்டி வச்சு தான் நம்ம வந்து தடுப்பூசி போட்டிருக்க மாட்டோம். நாம் என்ன சொல்லுவோம், நாய் வந்து கடித்தால், ரத்தம் வர மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா உடனே வந்து தடுப்பூசி போடுங்க, நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் பரண்டி வச்சாலோ இல்லை லிக் பண்ணாலோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம்னு நம்ம வந்து பொதுவாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் பரண்டி வச்சா கூட அதோடைய எச்சிலிருந்து அது பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாமே வந்து தடுப்பூசி போட்டு

0: துவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லார்வா இதெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு வந்து இந்த சிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நமக்கெல்லாம். அது இல்லாமல் சில நேரங்களில் வந்து மூளையில் கட்டி உருவாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அறிகுறி எல்லாமே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பேர்ட்ஸ் இருக்குது, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா கோவிட் வந்தது இல்லையா, அதுவும் கூட நம்ம விலங்குலேருந்து பரவண நோய் தான். கோவிட் 19லாம் வந்ததில்லையா, நமக்கு வந்து விலங்குலேருந்து பரவண நோய் தான். அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான் இருக்குது. அப்புறம் ஸ்வைனில் வந்து ஸ்வைன் ஃபீவர்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆடு மாடுன்னு வச்சுக்கோங்க, மாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது, புருசுலோசிஸ்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. இந்த புருசுலோசிஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெரிய அளவில் காய்ச்சல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். மாட்டில் இருந்தால் வந்திருக்கானே நமக்கு தெரியாது,
1: டயக்னோசிஸ் பண்ணால் தான் நமக்கு அது
0: கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும், நீ என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாமல் இருக்கும். அப்போ இது வந்து மாட்டிலிருந்து வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் டியூபர்குலோசிஸ், டியூபர்குலோசிஸ் வந்து மாட்டிலிருந்து வரும்,
1: டிபி
0: டிபி காச நோயின்னு சொல்ல முடியும். அது வந்து நமக்கு வந்து மாட்டிலிருந்து வரக்கூடியது. இதெல்லாம் வரும்னா ஒரு சில நேரங்களில் பச்சை பால்லாம் குடிக்கிறோம்னு சொல்லி ஆர்வமாக போய் குடிச்சிருவாங்க, காய்ச்சாமல் குடிக்கிறது. ஏன் ஆட்டிலருந்தும் வந்து இந்த டிபி நோயெல்லாம் பரவும், அதுலேருந்தும் புருசுலோசிஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஐதீகம்னு சொல்லிட்டு இல்லைன்னா மருந்துகள்னு சொல்லிட்டு வெள்ளாட்டு பால் அப்படியேவும் பச்சை வாங்கி குடிக்கிறது, அப்படி கண்ணை திறந்துட்டு பாலை வந்து தெளிச்சிக்கிறது, இது எல்லாமே வந்து இதோடைய இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஒருவேளை அந்த மாட்டிலேயோ அந்த ஆட்டிலேயோ அந்த நோய்கள் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது, நம்ம ஆட்டில் வந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா புருசுலோசிஸ் வந்து அந்த ஆட்டில் எப்போ வெளிப்படும் அப்படின்னாக்கா ஆட்டிலேயோ மாட்டிலோ எப்போ வெளிப்படும்னா அது வந்து 8 மாதம் சினையாக இருந்தால் அது கண்டு போகிற சமயத்தில் தான் அந்த நோயோட தாக்கமே மாட்டுக்கே தெரியும். அப்படின்னா அது வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும், மாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது வெளிப்படுத்தாது. அப்படி ஒரு சமயத்தில் நம்ம வந்து அதில் உள்ள பால் நம்ம பச்சையாவோ இல்லைனா காய்ச்சாமே குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: அதே மாதிரி சில பேர் வந்து பச்சை முட்டை அதாவது ரொம்ப ஆரோக்கியம் சொல்லி கொடுத்தாங்க, அதனால என்ன தாக்கம் இருக்கும் டாக்டர்?
0: பொதுவாக வந்து சார் இந்த பச்சை முட்டை கொடுக்கும்போது சால்மோனோலோசிஸ்னு சொல்லி ஒரு நோய் உண்டு உருவாகும். இது என்னென்னா வயிற்றுப்போக்காகிறது நிறையா வந்து என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து இறப்பு ஏற்படக்கூடிய அளவு கூட இந்த தாக்கம் இருக்கும் பச்சை முட்டையில் சாப்பிடும்போது. ஒன்றும் இல்லை மைனஸ்ன்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஏற்படுற பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடாதுலாம் சொல்லி நம்ம பேன்
1: பண்ணியிருக்கோம்.
0: ஸோ அது எல்லாமே வந்து இந்த சால்மோனோலோசிஸ் தான், நம்மளுடைய ஃபுட் பாய்சன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த பச்சை முட்டையிலேருந்து வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துட்டோம், நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சியாளர்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்கெல்லாம் பச்சை முட்டை குடிப்பாங்க காலையில் இருந்து சொன்னேன். ஒரு அட்டை நிறையா பச்சை முட்டை வச்சு குடிச்சிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பார்த்திங்கன்னா பால்னஸ் வழுக்கையெல்லாம் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பச்சை முட்டையில் வந்து பயோட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் நம்ம வந்து நம்ம உள்ள நம்மளுடைய உடம்பு வந்து ஏற்றுக்க முடிய அளவுக்கு இதை வந்து பேன் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பயோட்டின் டிஃபிஷியன்சி வரும், டிஃபிஷியன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டு போயிடும், வழுக்கை வந்து உருவாயிரும். ஸோ பச்சை முட்டை குடித்தா அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா வழுக்கை தலையோடு இருப்பாங்க, ஆனால் நல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கும், அவங்க வந்து உடற்பயிற்சியாளராக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்,
1: முடி கொட்டுறதுக்கு பயோட்டின் முக்கியமான
0: ஒரு முக்கியமான ஒரு விட்டமின்ஸ்.
1: விலங்குகள்லேருந்து ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நோய்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம்,
0: அடிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம்.
1: ஒரு வீட்டில் வந்து ஒரு நாய் அல்லது பூனை வளர்க்குறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்?
0: கண்டிப்பாக சார், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறோங்கிற பேரில் நம்மளுடைய பெட்ரூம் வரைக்கும் கூட சில நேரங்களில் வந்து பெட்டில் கூட அந்த டாக்லாம் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரியான செய்களை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம், பழகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன நோய்கள்லாம் வந்து அதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இப்படிலாம் நம்ம வீட்டிலலாம் கொண்டு வந்து வைக்கிறோம், அதை வந்து நம்ம வீட்டில் வந்து வெளியிலேருந்து இல்லாமல் உள்ள வரைக்கும் வச்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது நாய்களை வந்து ரொம்ப சுத்தமாக பராமரிக்கணும். அடிக்கடி வந்து அதற்கான ஷாம்பு சோப்புலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் விஷயம் நம்ம வந்து ரொம்ப நீட்டாக அதை வந்து பராமரிக்கணும் முதல்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து தடுப்பூசி முறையாக நம்ம போடணும். என்னென்ன தடுப்பூசிலாம் போடலாம் அப்படின்னா டாகை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 to 8 weeks அதுக்கு வந்து THIPPன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நோய்கள் வந்து நாய்க்கே வராமல் இருக்கிறதுக்காக. நாய்களுக்கே அந்த நோய்கள் 7 நோய்கள் இருக்குது, அந்த நோய்கள்லாம் வந்து வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தடுப்பூசி போடுறோம். அதுவும் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதோடைய உயிர்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த 7 நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி போடணும். திரும்ப அதே தடுப்பூசியை ஒரு 21 நாள் கழித்து திரும்ப பூஸ்டராக போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டைம் போட்டால் போதும் இந்த வேக்சின் முடிஞ்சது.

0: அதுக்கப்புறம் ரேபிஸ் வேக்சின், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து நம்மளுடைய ஒரு ப்ரைமரி இதாக வச்சுக்கணும். நீங்கள் தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா வெறிநோய் தடுப்பூசி கட்டாயமாக போட்டிருக்கணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, க்யூரபிளே கிடையாது. நமக்கு சிம்டம்ஸ் வெளியில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு இறப்பு தான் அப்படிங்கிறது தான் முடிவாக இருக்கும்.
1: மனிதர்களுக்கு வந்து ரேபிஸ் தாக்குதலுக்கு ஆட்பட்டாங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் எப்படி டாக்டர் இருக்கும், ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: காய்ச்சல் இருக்கும் சார், காய்ச்சல் இருக்கும். அவங்களால வந்து தண்ணி கூட முழுங்க முடியாது, அவங்க சாப்பிட முடியாது. அப்படியே வந்து நாய்கள் எப்படி பண்ணும் அந்த மாதிரி லிக் பண்ணுற மாதிரி அந்த அறிகுறி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி விரக்தியை பார்ப்பாங்க, இல்லை சில நேரங்களில் கத்துவாங்க, கடிக்க வருவாங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற இரும்பு அதெல்லாமே எடுத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி கையெல்லாம் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, தண்ணி கூட முழுங்க முடியாது, அப்படியே வந்து ஃபாஸ்ட் ஆயிடுவாங்க.
1: அதாவது ரொம்ப கொடூரமான வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டப்ப மூளையை நேரடியாக தாக்கக்கூடியது ரேபிஸ்ன்றாங்க. அது அதனுடைய அந்த சைக்கிள் எப்படி டாக்டர் இருக்கும்? ரேபிஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்தவுடனே அது என்னென்னலாம் பண்ண ஆரம்பிக்கும்? அதில்
0: இது வந்து ஒரு வைரஸ், வைரஸ் நோய். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சலைவா இருக்கு இல்லைங்க, டாக்டோட சலைவால தான் இது வந்து வெளியில் வரும். நாயிலிருந்து வெளியில் வர்றதுக்குன்னா அதோடைய ஒரே வழி அதோடைய சலைவா, எச்சில் வழியாக தான்
1: சரி
0: அது வந்து வெளியில் வரும். ஸோ இப்போது நாய் வந்து நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த கடித்த உடனே இந்த நாய் கடித்த இடத்துல நரம்பு இருக்கும் நமக்கு, நம்ம அந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் அது வந்து இருக்கும். அப்போ அந்த நரம்பு வழியாக தான் இது வந்து ட்ராவலே பண்ணும். இந்த வைரஸ் வந்து ரத்தத்தில் போகாது, தசை வழியாக போகாது, நரம்பு மண்டலம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: நியூரான்ஸ் வழியாக தான் இது வந்து ட்ராவல் பண்ணும். அப்படி நியூரான்ஸ் வந்து அதோடைய மொத்த கண்ட்ரோலும் வந்து பிரெயின் தான். ஸோ அங்கே போய் வந்து லாஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மூளையிலேருந்து என்ன பண்ணும், எல்லா நரம்புக்கும் செய்தி அனுப்புறது மூளை தான். அப்போ அங்கே வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாமல் இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் அப்படியே வந்து செயல் எழுக்க ஆரம்பிச்சிடும். முழுங்கிறதுக்கான செயல்பாடுகள், மோட்டார் நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நரம்பு மண்டலம் சுத்தமாக செயல் இழந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து செயல்பாடு இழந்துடும். ஸோ இதுதான் அந்த நோயோட மிக தீவிர தாக்குதல். ஒரு வாட்டி நரம்பு மண்டலம் செயல் இழந்துருச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது.
1: அதுக்காக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறக்கான மெடிசன்ஸ்
0: மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது தடுப்பூசி மட்டும்தான். அதைத்தான் வந்து நம்ம 1885 லூயிஸ் பாஷருங்கிறவர் ஜூலை 6 ஒரு 9 சிறுவனுக்கு அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை போட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டேவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், ஜூலை 6. ஸோ இதை வந்து நம்ம முதல் முதல்ல வந்து பண்ணவர் லூயிஸ் பாஷருங்கிற ஒரு அறிவியலர். அவர் வந்து தடுப்பூசியை வந்து செலுத்தி இதை சரி பண்ணார். அப்போ வந்து ஒரு வாட்டி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கடித்த இடத்துல நல்ல உப்பு சோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அந்த சோப்பை போட்டு நல்லா கழுவிட்டே இருக்கணும். ஓடும் தண்ணியில், அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, டேப்பு திறந்து விட்டணும், ரன்னிங் வாட்டர், டேப்பு திறந்து விட்டுட்டு அந்த அப்படியே அந்த இடத்துல எங்கே கடிச்சிருந்துச்சு, நம்ம கடித்தாலும் சரி, இல்லை நாயிலேருந்து இன்னொரு நாய் கடிச்சு விழுந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடித்த இடத்துல ஒரு 15 வந்து நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டே இருக்கணும். சோப்பு வந்து அந்த கிருமியோட எண்ணிக்கையை குறைச்சிரும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஓட தண்ணியில் கழுவிட்டே இருக்கணும், சோப்பு போட்டு கழுவிட்டே இருக்கணும். அடுத்தது இம்மிடியேட்டாக வந்து வேக்சினேஷன் பண்ணணும், தடுப்பூசி போடணும். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ ஆழமாக கடிச்சிருக்கு, இல்லை எவ்வளோ ரத்தம் அதிகமாக வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற இம்யூனோக்ளோபுலின்ஸ் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே வந்து கடித்த இடத்துலே வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அப்படி போடும்போது அங்கே இருக்கிற ஆன்டிஜென்ஸ் எல்லாமே அதில், அந்த வைரஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே லாஜ் ஆகி முடிச்சிடும். ஸோ அந்த ஒரு வீரியத்தை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்த தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் 3, 7, 21, 14 இப்படி வந்து வரிசையாக வந்து அவங்களோட தடுப்பூசி போடணும். அது எவ்வளோ அப்படின்னா, எந்த அளவு கடிச்சிருக்குங்கிற பொறுத்து எத்தனை தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறது. இதே தான் நாய்களுக்கும் மனிதர்களுக்கும், மனிதர்களுக்கும் அதே மாதிரி தடுப்பூசி போட்டுகிட்டே இருக்கணும், போஸ்ட் பைட் வேக்சினேஷன். இதே நாய்க்கு 100 கடிச்சதுனாக்கா அதையும் வந்து நம்ம இதே மாடலில் தான் நம்ம பண்ணுறோம்.
1: முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நாய் கடிச்சா வந்து அந்த வயிற்றுல எத்தனையோ தடுப்பூசிலாம் போடுவாங்கன்னு நிறையா இருந்தது. ஆனால் இப்போ தடுப்பூசிகள் அந்த அளவுக்கு நிறையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்போ அத்தனை தடுப்பூசிகள் போடப்பட்டன, அது இப்போ ஏன் குறைவாக போடப்படுது, மருத்துவ ரீதியான வளர்ச்சி எப்படி டாக்டர் இருக்கு?
0: சார், இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா விஷயங்களை நம்ம மருத்துவம் வந்து முன்னேடிச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆன்டிஜென்ஸ், ஆன்டிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய என்னென்னா, அந்த வைரஸ் அப்படியே வந்துட்டு எந்த இடத்துல இருந்துச்சோ அதெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு விஷயங்கள் செய்வாங்க. அந்த எல்லாமே பாசிட்டிவ்ஸ் வந்து அவனுடைய வீரியத்தை குறைப்பாக

குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து அதை வந்து வீரியம் இல்லாத ஒரு ஆன்டிஜனாக உருவாக்கும். அதாவது அந்த ஆன்டிஜன் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நோய் வராது, ஆனால் அதற்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம வந்து உடம்புல எடுத்து பண்ண ஆரம்பிக்கும். அப்படியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ ஈஸியாக நம்மளால் ஒரு வேக்சினை வந்து கொண்டு வந்துட முடியும். அப்போ அந்த காலத்தில் கிடையாது. திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷனை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சின்ன ஒரு ஒன்று நேரம் இல்லை, நம்ம நிறையா ஆன்டிஜென்ஸை

0: அப்போ அந்த காலத்தில் கிடையாது. திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷனை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சின்ன ஒரு ஒன்றுமோ இல்லை, நம்ம நிறையா ஆன்டிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது டைட்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, நம்பர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமான எண்ணிக்கையில் அந்த ஆன்டிஜென்ஸை அந்த ஒன்றுமோல கொண்டு வர முடியும். இப்போது அது ஒன்றுமோல போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உருவாக ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து முன்னாடி
1: மருத்துவ முன்னேற்றம்.
0: ஆமாம், உண்மையில தான். அப்போ வந்து 21 ஊசி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, தொப்புளை சுற்றி 21 ஊசி போடுவாங்க, அது பயங்கர பெயினாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை, 1 ml நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக கையிலே
1: போட்டுக்கலாம்.
0: அழகாக வந்து டெட்டாலிஸ் மசில் போடுவாங்க, போட்டாச்சுனாக்கா அது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் உள்ள அதிகமாக இருக்கும், டைட்டர் வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ப்பு பிராணிகளில் நாய்களை வந்து நம்ம குளிப்பாட்டலாம், அதுக்கு நம்ம தடுப்பூசியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அதை பராமரிக்கக்கூடிய முறைகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பூனை, ரொம்ப பேர் வந்து கேட் லவர்ஸாக இருப்பாங்க, பூனையை நம்ம குளிக்க வைக்க முடியாது, அது வந்து தனியாக கண்டாலே ஓடக்கூடிய ஒரு பிராணி. ஆனால் ரொம்ப சுத்தமான உயிரினங்களில் பூனையே சேர்த்துருக்காங்க, தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பூனை பராமரிப்பு எப்படி நம்ம பராமரிக்கணும்? நாய் கடித்த மாதிரி பூனை கடித்தாலும் நமக்கு ராபிஸ் வருமா?
0: கண்டிப்பாக வரும் சார். இந்த நாய்க்கும் பூனைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ரேபிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து கடித்த உடனே இல்லைனா வந்து பரண்டி வச்ச உடனே நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். ஏன்னா ரெண்டு பிராணிகளுமே நம்மளுடைய ரேபிஸ் நோயை வந்து கடத்தி செல்லக்கூடியதில் முக்கியமான விலங்கினங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது தன்னைத்தானே வந்து ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து டர்ட்னஸ் இருக்கவே இருக்காது. நாயை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டர்ட்னஸ் இருக்கும், அதை நீங்கள் குளிப்பாட்டணும் வைக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் கேட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை தான், இருந்தாலும் அதை நீங்கள் குளிப்பாட்டி வைக்கணும், அதுக்குன்னு ஷாம்புலாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டர்ட்னஸ் நான் சொல்லணும்னா லார்வாலாம் இருக்குல்ல, அதுலேயும் உண்டு, கேட்லேயும் உண்டு. அந்த டேப் வார்ம் லார்வாவில், ரவுண்ட் வார்ம் லார்வாவில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதையும் வந்து வாரத்தில் 2 முறை நம்ம குளிப்பாட்டை தான் செய்யணும். அதை வந்து சுத்தமாக நம்மளும் பராமரிச்சுக்கணும். ஏன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த லார்வாலாம் வந்து அந்த ஹேரில் லாஜ் ஆகி தான் இருக்கும்.
1: அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது செய்தியாளர்களை பார்க்கறது எல்லாமே பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவை காய்ச்சல்னால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஏன் அது பறவை காய்ச்சல்னு சொல்கிறோம்? அதுக்கு என்ன டிசீஸ் வந்து அது காரணமாக இருக்குது பொதுவாக பறவைகளுக்கு?
0: பறவை காய்ச்சலுங்கிறது ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா சார். அது வந்து என்ன அப்படின்னா பறவையில் இருக்கக்கூடிய நுறையீரல் இந்த வைரஸ் வந்து தாக்கிறமே, அதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான். இது வந்து என்னென்னா காற்றில் அப்படி பரவும் சார், நம்மளோட சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய அந்த காற்றில் வந்து
1: ஏர்பான் டிசீஸ்
0: அது வந்து வைரஸ் வந்து நமக்கு உள்ளே போகும். இப்போ நம்ம எப்படி கோவிட்ல வந்து மாஸ்க்லாம் போட்டு இது பண்ணி நம்ம பாதுகாத்துருந்தோமோ அது ஏர்பான் டிசீஸ் தான். அதே மாதிரி தான் இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நாயெல்லாம் கடித்தாதான் நமக்கு வந்து வெறுநோய் வருது, ஆனால் நீங்கள் சுவாசித்தாலே இந்த நோயெலாம் வந்துடும். ஸோ அப்படி இருக்கப்போ இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், எண்ணிக்கை வந்து அதிகமான எண்ணிக்கையில் இந்த பாதிப்படையக்கூடிய மனிதர்கள் அதிகமாகவாங்க. இதன் காரணமாக தான் நம்ம பறவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த இருக்கிற அத்தனை பேர்ட்ஸையுமே வந்து எரிச்சிருவாங்க. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க, அதை வந்து கொத்து கொத்தாக நம்ம வந்து எரிச்சிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு பேர்ட்ஸ்லேருந்து இன்னொரு பேர்ட்ஸுக்கு ஈஸியாக வந்து ஏர் மூலயமா பரவிடும். அப்படி பரவிடுச்சுன்னா நமக்கும் வந்து அதோடைய தொற்று அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் அதோடைய வீரியத்தை நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உருமாறிட்டே இருக்கும், நிறையா வந்து உருமாறிட்டே போகணும்னு சொல்லுவாங்களா, இப்போ கோவிட் கூட சொன்னாங்களே உருமாறிட்டே இருக்கணும், அந்த மாதிரி உருமாறிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதோடய சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள், காய்ச்சல்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள், இது எல்லாமே வந்து நமக்கும் வரும். இப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதே சமயத்தில் இறப்புக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ வைரஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, இப்போ இன்ஃப்ளூயன்ஸா, பாராசைட், பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் இருக்குதா பொதுவாக?
0: ஆமாம், இந்த சால்மோனாலாங்கிறது ஒரு பாக்டீரியா தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஆந்த்ராக்ஸுங்கிறது நம்ம கொப்பளம் கொப்பளமாக வரும்ல, அந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ்லாம் வந்துட்டு அனிமல்ஸ்லேருந்து பரவுறதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் நம்ம டெத்து வரைக்கும் வராது. அனிமல்ஸ்னு டெத்துலாம் வந்துடும், உடனே உடனே இறந்து போயிடும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ்லாம், நமக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ், தோல் நோய்கள் எல்லாமே, ஸோ இது எல்லாமே வந்து பாக்டீரியலோட இதுதான்.
1: ஒரு காலத்தில் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட பேர் வந்து பிளேக் நோய் அப்படின்னு சொன்னாங்க, அது எலிகள்கிட்ட இருந்துலாம் வருது அப்படின்றது. அது எப்படி சார், எலிகள்கிட்ட இருந்து நம்ம எப்படி கடிக்க போகிறது கிடையாது, அது பாட்டுக்கு உரமாக இருக்கும், அது மூலமாக எப்படி நமக்கு அந்த பிளேக் நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு?
0: சார் இது என்ன ஆகணும் அப்படின்னா, எலிகள்லேருந்து யூரின் இருக்குல்ல, அந்த யூரின் வந்து நம்மளுடைய தண்ணியிலையோ நமக்கு

0: குடிக்கிற தண்ணியிலையோ இல்லைன்னா ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ வந்து அந்த எலிகள் வந்து யூரின் போகிறது வந்து நம்ம கண்டாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது மூலயமா அந்த டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் இது எல்லாமே வந்து அதிலிருந்து தான் வரும், எலிகள்லேருந்து தான் வரும். நம்ம டாக்லேருந்தும் லெப்டோஸ்பைரோசிஸ் வரும். நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ்னால் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நமக்கு வந்து உருவாகும். லெப்டோஸ்பைராங்கிறது மஞ்சக்காமாலை, யூரின் பிரச்சனை, இது எல்லாமே வந்து நமக்கு சிம்டம்ஸாக இருக்கும், அறிகுறிகள் தெரியும். மஞ்சக்காமாலையெல்லாம் வந்துடும் நமக்குலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் சொல்கிறோம், ஹெப்படைட்டிஸ் லிவர்ன்ற வரும் இல்லையா, இது மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ் மூலியமாகவும் மஞ்சக்காமலை வரும்.
1: வாய்ப்பு
0: அதிகமாக இருக்குது.
1: கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய மாடுகள் வளர்ப்பாங்க, அது வந்து ஒரு தெய்வமாகவே வழிபடக்கூடிய ஒரு உயிரினம் கூட சொல்லலாம். மாட்டெல்லாம் பார்த்தோம்னா சில பேர் சுத்தமாக வச்சுருப்பாங்க, என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு ஈ வந்து மாட்டு ஈ அப்படின்னு சொல்லி அது வந்து அதை துன்புறுத்திகிட்டே இருக்கும். ஏதாச்சும் புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே போய் பெரிய பொண்ணாக்கி விட்டுரும். அந்த மாதிரி மாடுகள் ஆடுகள்கிட்டருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் இது எப்படி பரவும்? ஆனால் எல்லா பேருமே வந்து ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாட்டுக்கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் என்னடா
0: இருக்குது சார்? அதாவது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மாட்டிலேருந்து நம்ம பரவக்கூடிய பால் அதுதான் வந்து மிக முக்கியமான தொற்றுக்கான காரணம். இந்த பாலை வந்து நம்ம சுத்தமாக என்ன தான் வந்து கறந்து அப்படியே வச்சுருந்தாலும் அதை வந்து பேச்சரைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது பாலை காய்ச்சாமல் நம்ம வந்து குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய டியூபர்குலோசிஸ் டிசீஸாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் டிசீஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த பேசிலஸ் கிருமிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து அதன் மூலியமாக தான் நமக்கு பரவும். இதில் வந்து இப்போ முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சில பேர் வந்து இறைச்சிகள் ஆட்டிலிருந்து இறைச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, இதுவும் வந்து பார்க்கும்போது அதனுடைய இறைச்சி வழியாகவும் நமக்கு பரவக்கூடிய நோய்கள், அதாவது வயிற்றுப்போக்கெலாம் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் அந்த இறைச்சியிலையும் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடலை, நல்லா நிறையா ஹீட்டில் நல்லா சமைச்சு அரைகுறையாக சாப்பிட்டோம்னா சமைக்காமல் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிருமியும் உயிரோடு தான் இருக்கும். நம்ம வயிற்றில் போகும்போது இந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள்
1: எல்லாத்தையும்
0: உருவாக்கும்.
1: பன்றி வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா நிறைய அடிக்கடி அந்த பன்றிகள்னால் ஏற்படக்கூடிய போக்கு வாம் டிசீஸ் நிறையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊர்களில் அந்த அளவுக்கு பன்றிகள் குறைவாக இருந்தாலுமே அது மூலமாக என்ன நம்ம நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது?
0: பன்றிகள்லேருந்து நமக்கு வந்து ஸ்வைன் ஃபீவர்னு சொல்லுவாங்க சார், ஸ்வைன் ஃபீவர் தான் நம்மளுடைய அதிகமாக ஜூனோசிஸ் டிசீஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஸ்வைன் ஃபீவர் தான். இது வந்து மேலை நாடுகளில் அதிகமாக உடையான அங்கே வந்து நிறையா பன்றிகளுடைய எண்ணிக்கை உண்டு, இங்கே வந்து அந்த மாதிரியான இது கம்மி தான். ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்வைன் ஃபீவர் வந்து நம்ம மனிதருக்கு பன்றிகள் மூலியமாக பரவும். இதுவும் வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன் தான். நம்ம எப்படி ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வந்து பன்றிகள்லேருந்து பரவக்கூடிய நோய் தான். இதுவும் காய்ச்சல், தலைவலி, தீராத நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி தான் நமக்கு வந்து அதிலிருந்து பரவக்கூடிய நோய்களுக்கான அறிகுறிகள் பன்றிகள்லேருந்து வருது.
1: நீங்கள் சொன்ன மாதிரி நாய் இனங்கள், பூனை இனங்கள், பறவை இனங்கள், கால்நடையாக ஆடு மாடு, இந்த உயிரினங்கள் மூலமாக மனிதர்களுக்கு நிறைய தொற்றுகள் ஏற்படுது அப்படின்றத நிறையா சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த ஜூனோசிஸ் டேல நம்ம அந்த நோய்களிலிருந்து காத்துக்கொள்வதற்கு என்னென்ன வழிகள்லாம் பின்பற்றணுன்றது ஒரு முத்தாய்ப்பாக நம்ம நிறைவாக சொல்லலாம்.
0: முதல்ல வந்து நம்ம தடுப்பூசி போடுறது, நாய்களுக்கும் ஆடுகளும் மாடுகள் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுறது ப்ரையாரிட்டி வச்சுக்கணும். இரண்டாவது குடல் புழு நீக்க மருந்து, ஒவ்வொரு டைமும் நம்ம குடல் புழு நீக்க மருந்தை கரெக்டான அளவில் கரெக்டான அந்த கால இடைவெளின்னு சொல்லுவோம், அந்த கால இடைவெளியில் கரெக்டாக வந்து அந்த குடல் புழு நோக்கு மருந்தை கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த குடல் புழு நோக்கும் மூலியமாக நமக்கு வரக்கூடிய விஷயங்களை தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக பராமரிக்கிறது, நாய்களையோ இல்லை பூனைகளையோ சுத்தமாக பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து நாய்களை வந்து இல்லைனா வந்து பூனைகளை நம்ம ரொம்ப செல்லமாக கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம உணவு அருந்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கைகளில் எங்கெங்கே நம்ம அதுவும் டச் பண்ணோமோ எல்லாத்தையுமே வந்து நல்லா சோப்பு போட்டு அழகாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்முடைய உணவு எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக நம்ம பராமரிக்க வேண்டிய விஷயங்கள்.
1: சுத்தம் அப்படின்றது ரொம்ப
0: ரொம்ப
1: தேவை. நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் அதையும் நம்ம சுத்தமாக
0: நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம்னு நினச்சா கூட நம்ம வந்து அதிலிருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். முக்கியமாக தெருநாய்களிலிருந்து நம்ம நாய்களை வந்து காப்பாற்றிக்கணும். கம்யூனிட்டி டாக்டர்னு சொல்லுவாங்களே அதில் உடைய சேர்ந்து இது பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டோம்னா மேக்ஸிமம் அங்கேருந்து வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ்லாம் நம்ம
1: தவிர்க்கலாம் இல்லையா. ரொம்ப நன்றி டாக்டர். நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டேயில் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், விலங்குகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், கூடுதலாக நம்மளே எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும்.

0: லேசருக்கு வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை வந்து எப்படி தடுக்கிறதுன்றத பல்வேறு விஷயங்களை சொன்னமைக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
2: இதுவரை செல்ல பிராணிகள் வளர்ப்பில் கவனம் உலக விலங்குவழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் கேட்டோ. பங்கேற்றார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து பாடல், இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நேர்களை நேரம் 11:37 இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எனிமி திரைப்படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடல் கேட்கலாமா?

நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: மூக்குத்தியம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்து முடித்த நேரம் 11:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை திருநெல் கேட்டுட்ருக்கோம் நேர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 11:50 நெருங்க போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல சூப்பரான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில. அடுத்த

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
1: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் எஸ் சசாங் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மற்றும் உணவு எழுத்தாளருமான மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகுதி 3 இடம்பெற காத்திருக்கின்றது. சென்னை அஞ்சலாக 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல் திரைசை பாடல், 2:40 ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ராணா ஷா அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுவதை தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குரல் அமுதம் 315 ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது. மாலை 5:30 மதுரத்தன்றல் திரைசை பாடல்கள், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 ஒருபட பாடல்கள் காத்திருக்கின்றது. இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்கள் வர காத்திருக்கின்றது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று மாலை 6:10 தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தன்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இன்று 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தன்றல், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் சுங்குடி சேலை தயாரிப்பாளர் AK ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 பக்தி பாவங்கள் இசை பேருரை வழங்குபவர் வத்சல்யா துளசிதரன் அவர்கள், VV ஸ்ரீனிவாசன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெற்று மீண்டும் அதிகாலை 5:45 ஒளிபரப்பு தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சஷாங்க் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். முதலாவதாக துடுக்கூ கல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கௌளை ராகம் ஆதித்த

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை இனி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சி

0: காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாம பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30 தேதி நடைபெற உள்ளது. 13 தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14 தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3 தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு

0: தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 9 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதும் இல்லை. மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை அறிவிப்பையும் தெரிந்து கொள்வோம். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், வடகடலோர ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள், வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. முதலில் SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் PC அசன் அலி, இசை வி குமார்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎನ್ನುಯಿರ್ ತೋಳಿ. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் லதா அவர்கள்.
1: மேம், இப்போ முளைக்கட்டினது நம்ம இந்த கஞ்சிக்காக பண்ணுற ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நார்மலாக ஒரு முளைக்கட்டுறது அப்படிங்கிறது ஒரு கேழ்வரகை, எப்படி பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நேர்களுக்கு சொல்லுங்கள்.
2: அதாவது ஒவ்வொரு அதாவது பயிர் வகைகள்லேருந்து இந்த மாதிரி கேழ்வரகை கம்பு அந்த மாதிரி இருக்கல, எல்லாத்துக்குமே வந்து அதனுடைய மேல் தோல் எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சோக்கிங் டைம் வேறு ஆகும்.
1: ஓகே.
2: இப்போ வந்து கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் சோக் ஆகணும், அந்த மாதிரி இருக்குது. அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்ணுறதுறப்ப 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். கொண்டக்கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசிப்பயிருனாக்கா வந்து 12 ஹவர்ஸ் இருந்தால் போகிறோம். அதாவது த ஹார்டர் த கிரெயின், மேலே வந்து தோல் வந்து ஹார்டாக இருந்ததுனாக்கா அதிக நேரம் சோக்கிங் டைம் வேணும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அது அடுத்த நாள் அது ஊறிய பிறகு வந்து சும்மா அப்படியே வச்சுட்டு முளைக்கட்டை வைக்கக்கூடாது. அது வந்து பிசுபிசுப்பான தன்மை வந்துடும். அதை நல்லா திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணணும். அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும். வடிகட்டிய பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஈரத்தன்மை இருக்கணும், ஆனால் அந்த ஈரம் இருக்கக்கூடாது, பிசுப்பிசுப்பு இருக்கக்கூடாது, ஈரத்தன்மை மட்டும் இருக்கணும். அந்தளவுக்கு வடித்தட்டில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம முளை கட்டுறதுக்கு எப்படி வைக்கிறோம்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுருவாங்க. அது என்னாக்கனாக்கா அந்த துணியில் வந்து முளைச்சிட்டு அதை வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நம்ம எதாவது வந்து பாத்திரத்துலேயே போடலாம். மெயினாக வந்து வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பார்த்திங்கன்னா டார்க்னஸ், ஓரளவுக்கு இருட்டு இருக்கணும், ஓரளவுக்கு காற்று இருக்கணும். அதாவது ஒரு வலை தட்டு மாதிரி இருந்தனாக்க ஓட்ட ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அது வச்சுட்டோன்னாக்க ஓரளவுக்கு சர்க்குலேஷன் இருக்கணும், ஓரளவுக்கு இருட்டு இருக்கணும். அதே நேரம் வந்து அந்த முளைக்கிற டைம், ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் வந்திருக்கும், அடுத்த நாள் இன்னொன்று வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். நம்ம வந்து கேழ்வரகுக்கு அப்படிங்கிறப்ப வந்து 2-3 நாளாவது விளைப்பாங்க, ஓரளவுக்கு வரணும். இப்போ இருக்கிறதுலேயே பாசிப்பயிர் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் எல்லாம் வந்து 2 நாள் ஆகும், 48 மணி நேரம் ஆகும். மற்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த சோக்கிங் டைமு, அப்புறம் வந்து அந்த பிசுபிசுப்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த காத்தாட வைக்கிறது, அதுக்கப்புறமா நம்ம வந்து அது இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த காற்று சர்க்குலேஷன் இருக்கணும், மேலே மூடி வைக்கணும். இதில் ஒரு விஷயம் எனக்கு முளை கட்டுறதுக்குன்னு வந்து
1: பாத்திரங்கள்
2: வருது இல்லையா, அதில் போடுறப்ப என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்க சொல்கிறாங்க. தண்ணி வந்து நம்ம வந்து அதை வடிக்கிட்டு விடும் வச்சுக்கோங்க, 2-3 நாள் ஆகிறப்ப, ஒரு நாள் அப்படிங்கிறப்ப தேவையில்லை, மறுநாளாக்கா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறப்ப அது அப்படியே வடிச்சிட்டு கீழே வந்துடும், அது ஈரத்தன்மை மட்டும் இருக்கும், அப்போ வந்து சீக்கிரமாக மடித்து வந்துடும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி நான் வச்சு பார்த்ததில்லை, தண்ணி ஊற்றி பார்த்ததில்லை. இது வந்து வெளிநாட்டில் அவங்க கொடுத்தப்ப தே டோல் மீ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதில் அந்த மாதிரி இருந்தது. பட் ஏன்னா அது அப்படியே வடிஞ்சிடும், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல நிழலை வந்து ஆரம்பிச்சிடணும், அதுக்கப்புறமா அது பண்ணணும்.
1: ஓகே.
2: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெந்தயம் முளை கட்டியதை எடுத்துக்கிறேம்மா.
1: அது வந்து எடுத்துக்கிறீங்க?
2: அதாவது மெயினாக வந்து வெந்தயம் வந்து நம்மளுக்கு 6 சுவையும் சேர்ந்தது. முளை கட்டுறப்ப விட்டமின் சி இன்க்ரீசஸ் ட்ரெமெண்டஸ்லி. ப்ளஸ் அதோட நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். டெய்லி ஒரு சேலட் சாப்பிடுவோம், ஒரு நாள் வெந்தயம் சேலட், ஒரு நாள் வந்து பாசிப்பயிறு சேலடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்போம். அதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் போட்டுப்போம். இதோட நட்ஸு நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாதாமு, வால்நட்ஸு, அதாவது அக்ரோட்டு, வெள்ளரி விதை, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த முளை கட்டின வெந்தயத்தோடு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பவுல் அது மாதிரி சாப்பிட்றப்ப மெயினாக வந்து ஆன்டி ஏஜிங்கு, பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா முக்கியமான இதெல்லாம் அதில் கிடைக்கும், அமினோ ஆசிட் கிடைக்கும். அதாவது குக் பண்ணாமல் அதை சாப்பிட்றது அப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறப்போ இட் இஸ் வெரி ஹெல்த்தி
1: அண்ட் சுகரும் வராது.
2: ஆமாம், டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப ஐடியல்.
1: ஓகே,
2: டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஐடியல்.
1: ஆனால் தினமும் அதே பட்டியலில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை
2: இல்லை, நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாமே. ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று முளை கட்டி வீட்டில் வச்சுக்கலாமே. நிறைய நினைச்சுன்னா முளை கட்டிட்டு நான் வந்து ஒரு வாரத்துக்கு அரை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேம்மா, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துப்பேன். அதை எடுத்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு நானுக்கு எங்கள்
1: ஹஸ்பண்ட் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில்
2: இல்லை இல்லை ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் வச்சு அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும்,
1: நல்லாயிருக்கும்,
2: அவன் ஆகாது. ஆனால் இந்த வெந்தயம் வந்து நிறைய பேருக்கு சேலஞ்சிங். நான் சொல்லி மேடம் நான் வந்து வெந்தயம் செஞ்சேன் எனக்கு பிசுபிசுப்பாக வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் சின்ன டிப்ஸ் இருக்குது அதில். வெந்தயத்தை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஊறணும். 24 மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஊரிய வெந்தயத்தை போட்டு நல்லா அலசி எடுக்கணும். நல்லா 2-3 தடவை அலசி எடுக்கணும், நல்ல தண்ணியில் போட்டு அலசினாக்கா அதில் ஒரு மேலே வந்து அது கரையும் தன்மை நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரு குழகுழப்பு இருக்கும், அலசிட்டு வடிகட்டுறப்போ போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வலை கிண்ணத்தில் போட்டு

0: விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே காத்தாட விட்டுருவோம். அதுக்கப்புறம் கை தொட மாட்டோம். முக்கியமாக வந்து மழை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஓகே, நம்ம வந்து கை தொடக்கூடாது, இதில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மழை வராதுன்னு சொல்லுவாங்க, கை
1: தொட்டோன்னாக்கா
0: ஒரு கை தொட்டாக்கா வந்து மலச்சி சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அது குலுக்கி விடுவோம்.
1: ஓகே,
0: அந்த பாத்திரத்தில் எதில் வடிக்கட்டுறோமோ அதை வந்து அப்படியே குலுக்கி விடணும், மேலே கிளியமாக குலுக்கி விடுவோம். அப்போ அந்த காத்தாட கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப அந்த பிசுபிசுப்பு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு, ஈவன் ஒரு கேசரோலில் போட்டு முடி வச்சா கூட வந்துடும் டார்க்னஸுக்கு. ஆனால் நான் வந்து பொதுவாக வந்து அந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லேயே ஓட்டு ஓட்டையாக இருக்கும் இல்லையா, எந்த பாத்திரத்தில் போடுறேனோ அந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சுருவேன். கொஞ்சம் இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், ரொம்ப மேலே வரைக்கும் வச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அது அப்படியே சூடு வந்துடும் அது மலைக்கிறப்ப. அந்த இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், ஓரளவுக்கு டார்க்னஸ் இருக்கணும். அது இருந்தால் போகிறோம் டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குலுக்கு குலுக்கிட்டு மூடி வச்சுருவேன். அப்போ வெந்தயம் வந்து ஊற வைக்கிறதுக்கு 24 ஹவர்ஸு, அடுத்து மழை வரதுக்கு 48 மணி நேரம் ஆகும்.
1: ஓ சரி சரி,
0: அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. ரொம்ப சின்னதாக மழை இருந்தால் விட ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ சைனீஸ் சமையல்லாம் பாருங்களேன், நல்ல பெருசு பெருசு பெருசாக மழை வந்திருக்கும்.
1: அப்படியா?
0: ஆமாம் ஆமாம், நம்ம பசிப்பயிர் தான் நம்ம இவ்வளோண்டு மழை கட்டுறதுல, அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் இவ்வளோ நீளமாக மழை வந்துட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க.
1: ஓஹோ, நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள்.

0: அதில் ஒரு விஷயம் சொல்லணுமா, த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்டிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் சி வந்து ஆக்சுவலி வெறும் தானியத்தில் இருக்காது, ஆனால் மழை வர்றப்போ இட் இன்க்ரீசஸ் ட்ரெமெண்டஸ்லி, மிக அதிகப்படியாக ஆகும். அடுத்ததாக வந்து புரதம் வந்து சுலபமாக ஜீரணிக்கும் நிலைக்கு தள்ளப்படும். ப்ரோட்டீன் வந்து இப்போ ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா டைஜஸ்டாக அட்ஜஸ்ட் ஆகுறாங்கல்ல, ஆக்சுவலி அப்படியே வேக வச்சு சுண்டலாக சாப்பிட்றத விட முளைக்கட்டின பயிரை வந்து அதை வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார்முக்கு ப்ரோட்டீன் வந்துடும். அதனால் நம்ம அந்த வாயில் சுவைச்சு சாப்பிட்றப்ப சுலபமாக ஜீரணமாகும், நல்லா பசிக்கும், நமக்கு முக்கியமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதில் நம்ம போடுற காம்பினேஷன் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னாக்க ஒரு பேலன்ஸ்டாக நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு ப்ரோட்டீன் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். விட்டமின் சி கிடச்சிடும், நட்ஸ் எல்லாம் போட்டோம்னா பி காம்ப்ளெக்ஸ் கிடச்சிடும், நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடச்சிடும். ஆனால் அதை சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியம். அதாவது அலாங் வித் ஃபுட்டு குக்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா அதை வந்து இந்த ஒரு இன் பிட்வீன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டயத்தில் வந்து வேறு ஜங்க் பொரிச்சது அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மட்டும் ஒரு சாலடை வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துகிட்டு நிதானமாக சுவைச்சு சாப்பிடணும்.
1: நீங்கள் நிதானமானு சொல்லும்போது ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. இப்போது அவசர உலகத்தில் எல்லாருமே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நல்லா அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. இந்த மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட். இப்போ ஒரு கப்பில் ஒன்று சின்ன விஷயங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நேரம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது? ஒரு சாப்பாட்டை கூட ஃபுல் மீல்ஸ் சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்?
0: ஆக்சுவலி நம்ம குறைவான அளவு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் உமி நீரோட கலந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உமி நீரோட அந்த காலத்தில் வந்து நம்ம அதுக்கு என்ன பழமொழிகளே நிறைய உண்டு வச்சுருக்கோங்களே. அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா 60% நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணமாகறது வந்து உமி நீரால் தான், எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட் டைஜஷன். அதுக்கப்புறமா அது உள்ளே போயிட்டு ப்ரோட்டீன் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த ஸ்டமக் பிகாஸ் ஆஃப் த ஆசிட் செக்ரேஷன். ஆனால் சலைவா அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து அது ரியாக்ட் ஆகி அது சரியாகபடியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்கா எல்லாருமே சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அவசர உலகம் எல்லோரும் அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் சொன்னால் நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அந்த கூழாகும் வரை மெல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அப்படியே நல்லா மெல்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துட்டு அப்புறம் முழுங்கணும், மினிமம் ஒரு 30 to 35 times சொல்லுவாங்க.
1: ஓகே. ஏன்னா நான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சிலாம் குடிக்கும்போது கஞ்சி நம்ம அப்படியே குடிச்சிருவோம் இல்லையா, டக்குன்னு முழுங்கிடுவோம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியோட, அப்போ என்ன ஆகும், அந்த ஓட்ஸ் அங்கங்கே கடிபடும் போது கொஞ்சம் நம்ம சுவைப்போம் அந்த கஞ்சியை அப்படின்னு நான் என்னோட மெத்தடில் வச்சுருக்கேன். அது வெதர் ரைட்டாக ராங்னு தெரியல, வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஏதானும் ஒரு கிரன்ச்சி அங்கே இருந்தால் தான் நம்ம கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் அப்படியே குடிச்சிருவோம். அதனால
0: இல்லை அது குடிக்கிறது கூட ஒரு கப்பில் போட்டு நம்ம சூப் எல்லாம் குடிக்கிறோம்ல, ஒரு சூப் இது மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மெதுவாக வந்து உமிநீரோட கலந்துட்டு
1: குடிக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஒரு முறுக்கு சீடை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் எப்படி அதே மாதிரி கடகடான்னு சாப்பிட்டா எப்படி சில பேர் சாப்பிட்றாங்க, அதையும் எப்படி இதே மாதிரி தான் சிஸ்டமா?
0: எது சாப்பிட்டாலுமே மென்று சாப்பிடணும், அதுதான் முக்கியம்.
1: ஏன்னா அப்படியே கொடுத்தோன்னே கடகடகடான்னு சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி
0: அந்த மாதிரி இப்போ பழகிட்டோமா, நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ்ஸு நம்ம வச்சுக்கிட்டு நானே அப்படி தான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப மெதுவாக சாப்பிடணும் மைண்டுக்குள்ளே
1: மெதுவாக சாப்பிடணும். இன்னும்

0: ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளால கொஞ்சமா சாப்பிட முடியுது, அந்த சுவை நம்ம வந்து நாக்குல நிக்குது. இதெல்லாம் நான் வந்து அப்படியே அனுபவபூர்வமா கொஞ்சம் செஞ்சு பார்ப்பேன். இது மாதிரி ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம்னா அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது இல்லையா, அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ
1: பண்ணுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம நாக்குல ஆறு சுவை இருக்கு. உலகம் பூரா பாத்தீங்கன்னா ஆறு சுவையை கண்டுபிடிச்சது நம்ம நாடு மட்டும்தான். கசப்புனா பிட்டர்னு சொல்லிடுவாங்க, துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு தெரியாது. ஒன்லி இந்த ஜப்பான்ல வந்து உமாமி டேஸ்ட்னு சொல்றாங்களே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அந்த துவர்ப்பு சுவையை பற்றியே தெரியவே தெரியாது. அந்த துவர்ப்பு சுவை இருக்கிற உணவு சாப்பிட்றப்போ நம்மளை உடம்பில் இருக்கிற அதாவது இயக்கங்கள் நல்லபடி நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: அது நெல்லிக்காய்
1: கசப்பு, ஆ நெல்லிக்காயில் இருக்குது, விளாம்பழத்தில் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது, பாக்கில் இருக்குது, அது மாதிரி. உவர்ப்பு துவர்ப்பு, உவர்ப்புங்கிறது உப்பு சுவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி உவர்ப்பு சுவைங்கிறத வேற, உப்புங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. ஆனால் அது வந்து அது உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்கும். உவர்ப்பும் துவர்ப்பும் கலந்துருக்கும், கசப்பும் துவர்ப்பும் கலந்துருக்கும். இது ஒரு பெரிய நான் என்ன சொன்னேன், ஒரு 1 இயர் ஒரு நிறைய ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் ஆர்டிக்கல் எல்லாம் எழுதியிருக்கேன், நிறைய வாசிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு சுவையை பற்றி நான் எழுதுறப்ப இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நம்ம சித்தர்கள்லேருந்து நம்ம அந்த காலத்து ரிஷிகள் முனிகள் வந்து கொடுத்த விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாம அப்படியே நம்ம விட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குறையவே இருக்கும். இதை யாராவது எடுத்து படிச்சுட்டு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
0: பண்ணிருக்கலாமே மேடம். இப்ப எங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: இல்ல மேகசின்ல எழுதினமா, தனியா புக் போடல.
0: எவ்வளவோ நீங்க புக் போட்டிருக்கீங்க, அதோட இதையும் போட்டுட்டீங்கன்னா நல்லா
1: போட்டிருந்திருக்கலாம். இப்ப புக்கை யாருமே வாங்குறது இல்லையம்மா, எல்லாரும் வந்து சோசியல் மீடியால
0: படிச்சிருக்காங்க.
1: பட் அதுல வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல.
0: டெய்லி நம்ம ரைஸ் குக் பண்றோம், அதை ஊற வச்சு சமைக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி மெத்தட் பண்ணணும்? ஸ்ட்ரைட் குக்கிங் உடனே தண்ணி ஊற்றிட்டு உடனே குக் பண்ணக்கூடாதா?
1: ஓகே,
0: எது பெஸ்ட்டு?
1: சரி, ஊற வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுமா. ஊற வைக்கிறப்ப என்ன ஆகும்னாக்க, அதில் இருக்கிற ஸ்டார்ச்சு, அதில் இருக்கிற ப்ரோட்டீன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமைக்கிற டைம் குறையும், ப்ளஸ் வந்து சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டைம் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷனை பற்றி பேசினாலும் நிறையா பேசலாம். ஏன்னா அந்த சத்துக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் ஊற வைக்கிற டைமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய லேடிஸை கவனிச்சதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, கழுவ மாட்டாங்க, அப்புறமா வந்து ஊறிய பிறகு கழுவுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் குக்கரியில் படித்தது சொல்கிறேன். அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடணும். ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கழுவிட்டு மினிமம் வாட்டர், நம்மளுக்கு அந்த எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற வைக்கணும். ஓகேயா, இப்போ ஒரு கிரைண்டரில் இட்லி கரைக்கிறதா இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி இருந்ததுன்னா அதை கொட்டிடுறோம். ஸோ அந்த சத்துக்கள் அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதில் குறைஞ்சி போயிடும். நம்ம தேவையான தண்ணியில் வந்து கரெக்டான அளவுக்கு இருந்தால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஊற்றி அரைக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து அரிசியை வடிக்கிறதுக்கு வச்சா கூட வந்து ஊற வச்சதை வந்து நம்ம மினிமம் கரெக்டான இதை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சாதம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட சரி, அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா அதோட சேர்த்துட்டு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இட்லிக்கு ஊற வச்சிருந்தா கூட நான் வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டில் அரைச்சிட்டு அதை தண்ணியை தான் ஊற்றி கழுவிட்டு.
0: சில பேர் நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடுவாங்க இட்லிக்கு ஊற வைக்கும்போது. அப்போ அரைக்கும்போது அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதில் இது பண்ணுவாங்க, அதனுடைய விட்டமின்ஸ் அதெல்லாம்
1: போயிடும். அது போயிடும், அவங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த கலருக்காக வந்து பார்க்கறதுக்கு வெள்ளையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தே டூ இட் சோ மெனி டைம்ஸ்.
0: இப்போ உங்கள் அம்மா பாட்டிட்டேன்னெலாம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள்லாம் என்ன?
1: இல்லை ஆக்சுவலி எனக்கு அம்மாவை அப்படி பார்க்குறப்ப நான் வந்து மோர் உருண்டை குழம்பு பண்ணுறப்ப எங்கள் அம்மாவை நினைக்காமல் இருக்க மாட்டேன். நிறைய பேர் மோர் உருண்டை பண்ணுவாங்க, ஆனால் வந்து அது வந்து ஒன்றும் ஹார்டாக இருக்கும் இல்லைன்னா அலண்டு போயிடும். அது ரெண்டும் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, துவரம் பருப்பு நம்ம ஊற வைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தியும் போட்டுருவாங்க.
0: ஓகே, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்
1: கொடுக்கறதுக்காக. அப்புறம் அதை அரைக்கிறப்ப நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த உருண்டை பிடிக்கிறத கூட பார்த்தீங்கன்னா வந்து லேஸாக பிடிக்கணும். அதில் நம்ம வேறு வெங்காயம் இதில் போடலாமா, தேங்காய் துருவல் போடலாம், என்ன வேணால் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கிறப்ப வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லேசாக பிடிக்கணும். இல்லை அது கெட்டியாக கெட்டியாகிடும். அந்த லேசாக பிடிக்கிறப்ப வந்து அது கெட்டியாகாது. இதே இது நான் செய்கிறப்ப இந்த மாதிரி இருக்குது, அவங்க செய்கிறது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுறப்ப நான் கவனித்த விஷயங்கள் சொல்கிறேன். இப்படி அழுத்தி அழுத்தி பிடிச்சாங்கன்னா உருண்டை கெட்டியாகிடும். லேசாக அப்படி உருட்டிட்டு இனஃப் இடைவெளி வச்சுட்டு
0: பிரியாது.
1: இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட அப்படிங்கிற பார்த்துறப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு உப்புமா பண்ணால் கூட வந்து அதில் வந்து அவங்க பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனத்தோடு இருக்கும், அது அது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமா அதில். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ரவையை தூவிக்கலைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு அதுலேயே ரவை போட்டு ஒரு வறுத்து வறுத்துட்டு தண்ணி இந்த பக்கம் சைடில் அளந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நம்ம கலக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும், மூடி வச்சு பண்ணுறப்ப அது டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான

0: அளவு எண்ணெயை வந்து கரெக்டாக ஒரே தடவை ஊற்றினேன். ஒரு சில நினச்சி ஊற்றுவாங்க, தட் மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
1: ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றுவாங்க.
0: ஆமாம், உப்பு நினச்சி கொஞ்சமாக போட்டாலும் டேஸ்ட் மாதிரி
1: டேஸ்ட் மாதிரி. ஆனால் ஒரு சினிமாவில் கூட பார்த்து ஞாபகம், பால் ஊற்றி பண்ணால் உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் பால் மிக்ஸ் பண்ணால், இஸ் இட் ட்ரூ?
0: அதெல்லாம் தேவையில்லை என்ன கேட்டால். அதாவது ஆக்சுவலி பால் ஊற்றி பண்ணால் வந்து நிறைய விஷயங்களில் டேஸ்ட் கொடுக்குமா. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவே பிசைகிறோம், நம்ம பால் இருக்குதுனாக்கா பால் சேர்த்து பிசைனா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலை வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு புளிச்சு ஒரு மோரை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், புளிச்ச தயிர் போட்டு நம்மளுக்கே தோணும் ஐயோ அது ரொம்ப புளிச்சிருக்கும் போகிறப்ப லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் பாலை ஊற்றிடுவோம், அப்போ வந்து அந்த புளிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் டேஸ்ட்டுக்காக சேர்க்குற விஷயங்கள், அது வந்து நியூட்ரிஷனிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏதோ டேஸ்ட்டுக்காக சேர்க்குற விஷயம்.

0: அண்ட் இப்போது சமையல் எல்லாமே வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு, உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போகிறாங்க, அண்ட் வெளியிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது. அண்ட் ஈக்குவாலிட்டி, நீ இந்த வேலை செஞ்சால் நானும் இந்த வேலை செய்யணும், ஈக்குவலண்ட்டாக பண்ணணும். இப்போ அந்த காலத்தில் பெண்மணிகள் தான் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே, அவங்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க?
1: இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறப்போ, அந்த யங்கர் ஜென்ரேஷனில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து வேலைக்கு போகிறப்போ டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நீ பண்ண நான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஆண்கள் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா செஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் தான், ஹோட்டல்ஸில் பண்ணுறதெல்லாம் ஆண்கள் தான், அவங்களும் நல்லா தான் குக் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுதான். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வந்து அது வந்து நல்லாயிருக்கும்.
0: ஆனால் அவங்க தலையிலே அப்படியே அழுந்தி போயிடுதில்ல சம்டைம்ஸ்,
1: பிடிக்காமல் ஒரு வேலையை செய்கிறப்ப அது வந்து நல்லா இருக்காது. என்ன சொல்கிறதுக்கு, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இஷ்டப்பட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய இது, அவ்வளோதான். மற்றபடி வந்து சமையலுங்கிறது ஒரு ஆர்ட்டு, நான் சொன்ன மாதிரி அது இஷ்டப்பட்டு செஞ்சால் எல்லாருக்குமே நல்லா வரும்.
0: அண்ட் பெண்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான பார்ட் என்னென்னா மெனோபாஸ் டைம்ங்கிறது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எதுக்காக எப்போ சட்டுன்னு கோவம் வரும், என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. அவங்களே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சமயத்தில், என்ன அறியாமல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸு, அதில் வந்து ஏதான ஒரு மாற்றங்கள் கொடுத்தா இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அது என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுக்கலாம்?
1: ஓகே, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு. ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இந்த மெனோபாஸ் டேத்தில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரப்போ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இரிட்டபிலிட்டி, சீக்கிரமாகவே கோவம் வந்துடும், டிப்ரெஷனுக்கு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டா பரவாயில்ல, அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த செட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 இயரோ 2 இயரோ அந்த பீரியட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். ப்ளஸ் அதிகமாக போனாலும் சரி கஷ்டமாக இருக்கும், வராமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், பாடியில் ப்ளோட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த உணவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ அயன் ரிச்சாக எடுத்துக்கலாம், கால்சியம் ரிச் எடுத்துக்கலாம் முக்கியமாக. நம்ம அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, நம்ம குழந்தைங்க வந்து பூப்படைகிற சமயத்தில் உளுத்தங்களி கொடுப்பாங்க, அதுவும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி எள்ளு உருண்டை கொடுப்பாங்க, எள்ளில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அந்த கருப்பட்டி போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ மெனோபாஸ் டயத்தில் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் கிடையாது, அந்த கர்ப்பப்பையை வந்து சரிவர இயங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்ம செய்கிறது அந்த காலத்தில் கிட்ட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நல்லங்கிறது தெரியும் எள்ளெண்ணெய் தான். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கால்சியமும் கரெக்டாக இருக்கணும், இரும்பு சத்து கரெக்டாக இருக்கணும், அந்த ப்ரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மசில்ஸ் இயங்கிறதுக்கு சரியானபடி நம்மளுக்கு அது எல்லாமே ஓரளவுக்கு கூடுதலாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் வந்து நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்ஸு, அதாவது எலும்புகள் பலம் எடுக்கும் தன்மை, மசில்ஸ் பலம் எடுக்கும் தன்மை எல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுது. உணவுகளை வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறப்ப நம்ம நல்ல நலம் பயக்கும் அதில்.
0: ஏன்னா நீங்கள் எள்ளு சாப்பிடலான்னு சொல்கிறீங்க, ஆனாலும் இப்போ எள்ளு வந்து இப்போ ஒரு பீரியட்ஸ் டைம்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க, அது சாப்பிட்டா இமீடியட்டாக பீரியட்ஸ் வந்துடும், ஓவர் ஃப்ளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மெனோபாஸ் டைமில் கூட சம்டைம்ஸ் சில பேருக்கு அப்நார்மலாக இருக்கும் பீரியட்ஸு, அப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும்?
1: அதுக்கும் எள்ளுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுமா. ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து தர அஃப்கோர்ஸ் சர்டன் உணவுகள் வந்து சூட்டை கொடுக்கும் தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில உடலில் வந்து சூட்டை குறைக்கும் தன்மை இருக்கிற உணவுகள்னு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது அவங்கவுங்க உடம்பினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கணும். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டாக, அந்த டயத்தில் வந்து தேர்ஸ்ட் வந்ததுனாக்கா எப்படி ஒரு தண்ணி குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு அது பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துடும்.
0: ஏன்னா பப்பாளி கூட சாப்பிட மாட்டாங்க சில பேர் அந்த மாதிரி டைமில் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. சில பேர் அந்த பழத்தை அப்படியே ஒதுக்குறவங்களும் இருக்காங்க.
1: இல்லை அளவோடு சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது,
0: ஏன்னா அதெல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்.
1: இல்லை அளவோடு சாப்பிட்டா பரவாயில்ல, என்ன ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டாலும் நம்மளுக்கு தேவையானது ஒரு 30 கிராம் தான். ஓகே, அதுக்காக ஒரு ஃபுல் பப்பாளி நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டா இட் இஸ் நாட் குட்.
0: ஓகே,
1: ஒரு ஆப்பிள் எடுத்துட்டிங்கனாக்க ஒரு ஆப்பிளில் 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமானது. வாழைப்பழம்னாக்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, அதை விட போகிறோம், 3-4 சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வி ஸ்டார்டட் டேக்கிங் எக்ஸஸ், அதுவே டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். இப்போ ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம வாசிச்சதுனாக்க 5 வகையான பழங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க ஒரு ஒரு

0: மாதத்தில் ஒரு 30 கிராம் எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிறாங்க.
1: ஓகே, அப்போ அதை வந்து கம்பைண்டாக எடுக்கலாமா மேடம்? இப்போ ஒரு ஃப்ரூட் டயட்டாக எடுக்கிறோம்னா அது எந்த டைம் கரெக்டான டைம், அண்ட் வந்து கம்பைண்டாக ஒரு 4 ஃப்ரூட் அப்படி எடுக்கலாம்?
0: இல்லை, இப்போ அது கூட வந்து நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இப்போ வெளிநாட்டில் வர ரிசர்ச்சு இந்த நியூட்ரிஷனிஸ்டெல்லாம் இந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்லுது, இந்த ஆசிட் வேறு அந்த ஆசிட் வேறு, இந்த காம்பினேஷன் பண்ணக்கூடாது அந்த காம்பினேஷன் பண்ணக்கூடாதுன்னு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லைம்மா. நம்ம வந்து ஏன்னா இதுக்கு சயின்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஆக ஆக வந்து
1: அவங்க ஜஸ்ட் லைக் எங்கேயா பார்க்குறோமா எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம்.
0: அதான்
1: இந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வகுத்துன்றது கிடையாது.
0: அதுதான் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம குக்டு ஃபுட்டோடு எடுத்துக்கிறப்ப நம்ம இது இது அதாவது எந்த பழங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஜீரணம் மரத்துக்கு 20 நிமிஷம் தான் தேவை. எந்த பழமாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி ரா ஃபுட்டு எதாக இருந்தாலும் சரி அதுவே வந்து குக்டு ஃபுட்டு வந்து இட் டேக்ஸ் மோர் டைம்.
1: ஓகே,
0: அதுதான் ஜீரணம் மாறதுக்கு லேட் ஆகும். நிறைய பேர் ஆப்போசிட்டாக நினச்சிப்பாங்க, அப்படி கிடையாது. சமைச்ச உணவு வந்து லேட் ஆகும், அதே வந்து டீப் ஃப்ரை பண்ண உணவுனாக்க இந்த லாங்கர் டைம் இட் டேக்ஸ் இல்லையா குக் ஆகிறதுக்கு, தட் டேக்ஸ் மோர் டைம் டு கெட் அப்சார்ப்ட் இன் டு த பாடி. அது வந்து நம்ம உடம்புக்குள்ளார உறிஞ்ச போகிறதுக்கு அதிக நேரம் ஆகும். அதாவது ரா ஃபுட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாயிடும், அதே மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, சமைச்ச உணவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு கிரைண்டரில் ஒன்று அரைச்சிட்டு இருக்கீங்க, அது பாதி அரைப்படுறதுக்கப்புறம் இன்னொன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க,
1: அரைப்படுமா?
0: அதில் அதே மாதிரி தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் குள்ளார வந்து ஆல்ரெடி ஒன்று ஜீரணம் ஆகிட்டு இருக்கு,
1: அது போடக்கூடாது.
0: அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போடுறீங்க என்ன ஆகும், உள்ளே போய் ஒரு கையஸ் தானே ஆகும். ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், ஈவினிங் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் 11 o'clock அந்த மாதிரி டயத்தில் எடுத்துக்கலாம். அந்த தட் டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி.
1: பிஃபோர் ஃபுட்டு சொல்கிறீங்க நீங்கள்,
0: பிஃபோர் ஃபுட்னாக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் எடுத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் கேப் கொடுத்தீங்கன்னா போதுமானது.
1: அட்வைசபிள். ஓகே,
2: சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல்
3: இதன் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம். உடன் உரையாடியவர் ஆர். லதா அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
7: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகலாம்.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக்கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
3: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: FIFA உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார்.

0: உடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, நேரம் 1:56.
2: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
3: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
2: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
3: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
2: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றின் கீதமாய் வலம் வர இருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சுப்பிரமணியம் திரைப்படசு

அண்ணே உன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா

இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் ஏஆர் ரஹ்மான், சுனிதா சாரதி மற்றும் பாப் ஷாலினி குரல்களில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா குரலில்.

ஸ்ருதி சேரும் அமுத கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் குரலில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஜரனா. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஜுண்டு சே பிச்சடா ஹாத்தி என்ற கதையை பார்ப்போம். ஜர்னா இப்பொழுது படி.
1: சுப ஹோனே மே அபி தேர் தி.
2: பொழுது விடிய இன்னும் அதிக நேரம் இருந்தது.
1: அச்சானக் ஷோர் உட்டா. அரியோ, உட்டோ உட்டோ, ஹாத்தி, ஹாத்தி ஆகே, ஹாத்தி ஆகே, சலோ சலோ.
2: திடீரென்று கூச்சல் எழுந்தது. ஏய் அடே, எழுந்திரி எழுந்திரி, யானை வந்துவிட்டது, யானை வந்துவிட்டது, போ போ என்றனர்.
1: ஷோர் சுன்கர் கோபு கி ஆக்கே குல் கை.
2: கூச்சலை கேட்டதும் கோபுவும் விழித்து விட்டான்.
1: வஹ ஜல்தி சே அப்னி ஜோப்டி கா தர்வாஜா கோல்கர் பஹர் பாகா.
2: அவன் வேக

0: வேகமாக தன்னுடைய குடிசையினுடைய கதவை திறந்து வெளியே ஓடினான்.
1: சரகாவ் ஜாக் சுகா தா.
0: முழு கிராமத்து மக்களும் விழித்து கொண்டார்கள்.
1: ஜிஸ்கே ஹாத் ஜோ லகா தா டோல் கன்ஸ்தர் டீன் தாலி பீட்டே ஹுவே சப் கன்னே கே கேதோ கி தரஃப் பாகே ஜா ரஹே தே.
0: எவருடைய கைகளில் என்னென்ன கிடைத்ததோ, மத்தளம், தகர டப்பா, டின் தட்டுக்களை அடித்து கொண்டே அனைவரும் கரும்பு தோட்டத்தின் பக்கமாக ஓட ஆரம்பித்தார்கள். டோல் மத்தளம், தாலி தட்டு.
1: குச் லோகோனே ஜல்தி மசாலே பக்கடி ஹுயி தி.
0: சில பேர் எரியும் தீப்பந்தத்தை பிடித்து கொண்டிருந்தார்கள். மஷால் தீப்பந்தம்.
1: கோபு பி பீட் கே சாத் பாக்னே லகா.
0: கோபுவும் கூட்டத்தினருடன் சேர்ந்து ஓடினான்.
1: கன்னே கே கேத் ஜங்கல் கே எக்தம் சமீப் தே.
0: கரும்பு தோட்டமானது கிட்டத்தட்ட காட்டிற்கு அருகில் இருந்தது.
1: கோபுனே தேகா கி ஹாத்தியோ கா ஏக் ஜுன் கன்னோ கே கேதோ மே குசா ஹுவா தா.
0: யானைகளினுடைய ஓர் கூட்டம் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்துள்ளதை கோபு பார்த்தான். கன்னே கே கேத் கரும்பு தோட்டம்.
1: காவாலோ கே ஹாத் மே ஜோ குச் தா உசே ஜோர் ஜோர் சே பீட் ரஹே தே.
0: கிராமத்து மக்களினுடைய கைகளில் இருந்தவைகளை வைத்து வேக வேகமாக அடித்து கொண்டிருந்தார்கள்.
1: அச்சானக் இஸ் தரா கா ஷோர் சுன்கர் ஏவம் ஜல்தி மசாலே தேக்கர் ஹாத்தியோ கே ஜுன் மே பக்தட் மச் கை.
0: திடீரென்று இந்த மாதிரியான சத்தத்தை கேட்டதும், எரிகின்ற தீ பந்தங்களை பார்த்ததும் யானை கூட்டத்திற்குள் திடீரென்று பீதி ஏற்பட்டது.
1: வே கேதோ சே நிகல் கர் ஜங்கல் கி தரஃப் பாக்னே லகே.
0: அவைகள் வயல்களிலிருந்து வெளியே வந்து காட்டின் பக்கமாக ஓட ஆரம்பித்தன.
1: தோடி தேர் மே சாரே ஹாத்தி ஜங்கல் மே பாக் கே.
0: சிறிது நேரத்திலேயே எல்லா யானைகளும் காட்டிற்குள் ஓடியது.
1: ஜப் உன்ஹே விஸ்வாஸ் ஹோ கயா கி அப் ஹாத்தி வாபஸ் நஹி ஆயங்கே தோ வே பி காவ் கி தரஃப் சல் தியே.
0: எப்பொழுது எல்லா யானைகளும் இனி திரும்பி வராது என்ற நம்பிக்கை வந்ததோ, அப்பொழுது அனைத்து மக்களும் கிராமத்தை நோக்கி நகர்ந்தனர்.
1: 14 வர்ஷ் கா கோபு வஹி கடா கடா ஜங்கல் கி தரஃப் தேக்தா ரஹா.
0: 14 வயதான கோபு அங்கேயே நின்று கொண்டு காட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். தேக்னா பார்த்தல்.
1: சல் அப் கர் சலே கோபு உஸ்கா மித்ர ஜகன் ஜோ உஸ்கே சாத் ஹி கடா தா போலா.
0: கோபுவுடன் நின்று கொண்டிருந்த அவனுடைய நண்பன் ஜெகன் அவனை வீட்டிற்கு இப்பொழுது போகலாம் என்றான்.
1: கோபு ஆர் ஜெகன் காவ் கி ஆர் சல் தியே.
0: கோபுவும் ஜெகனும் கிராமத்தின் பக்கமாக சென்றனர்.
1: அப் வா முஷ்கில் சே 5-7 கதம் ஹி சலே தே கி உன்ஹே ஹாத்தி கி சிங்காட் சுனாய் தி.
0: சில அடி தூரங்கள் செல்வதற்குள் யானையின் பிளிரும் சத்தம் கேட்டது. ஹாத்தி கி சிங்காட், பிளிருதல்.
1: கோபு ஆவாஜ் கி திசா மே சல் தியா.
0: கோபு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். திசா திசை.
1: உஸ்கே பீச்சே பீச்சே ஜகன் சல்னே லகா.
0: அவனுக்கு பின்னாலேயே ஜகன் சென்றான்.
1: கன்னே கே கேத் ஜஹா சமாப்த் ஹோதே தே வஹா பபுல் கி கனி ஜாடியா தி.
0: கரும்பு தோட்டம் எங்கே முடிந்ததோ அங்கே கருவேல மரத்தினுடைய அடர்ந்த புதர்கள் இருந்தன. பபுல் கா பேட் கருவேல மரம்.
1: கோபு நே தேகா ஏக் சோட்டா சா ஹாத்தி கா பச்சா உன் ஜாடியோ மே ஃபசா கடா தா.
0: ஓர் சின்ன யானைக்குட்டி இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்ததை கோபு பார்த்தான். ஜாடி முள் புதர்.
1: வா அப்னா அகலா தைனா பேர் ஜமீன் சே உட்டாயே ஹுயே தா.
0: அது தன்னுடைய வலது முன்னங்காலை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்தது.
1: கோபு தீரே தீரே சல்தா ஹுவா ஹாத்தி கே நிகட் பஹுஞ்ச் கயா.
0: கோபு மெது மெதுவாக சென்று கொண்டிருந்த யானைக்கு அருகில் சென்றான்.
1: உஸ்னே தேகா கி ஹாத்தி கே பச்சே நே ஜோ பேர் உட்டா ரகா ஹே உஸ்மே ஏக் படா சா பபுல் கா காட்டா லகா ஹுவா ஹே.
0: குட்டியானை எந்த காலை தூக்கி வைத்திருந்ததோ அதில் ஓர் பெரிய கருவேல முள் குத்தி இருந்ததை கோபு பார்த்தான். பபுல் கா காண்டா கருவேல முள்.
1: ஆர் உஸ்மே சே கூன் நிகல் ரஹா ஹே.
0: மேலும் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது.
1: ஹாத்தி கே ஆஹோ சே பானி பஹ ரஹா தா.
0: யானையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது.
1: கோபு நே கேத் மே சே ஏக் கன்னா தோடா ஆர் ஹாத்தி கி தரஃப் படாயா.
0: கோபு வயலிலிருந்து ஓர் கரும்பை ஒடித்தான். அதை யானையின் பக்கமாக நீட்டினான்.
1: வஹா ஹாத்தி கோ புச்கார்த்தே ஹுவே கன்னா உஸ்கி சூன் கே பாஸ் லே கயா.
0: அவன் யானையை அரவணைத்து கொண்டே கரும்பை அதனுடைய தும்பிக்கைக்கு அருகில் எடுத்து கொண்டு போனான்.
1: ஹாத்தி நே கன்னா அப்னி சூன் மே லபேட் லியா ஆர் கானே லகா.
0: யானை கரும்பை தன்னுடைய தும்பிக்கையால் சுருட்டி சாப்பிட்டது. லபேட்னா சுருட்டுதல்.
1: ஓ பிச்சாரா பூக்கா ஹே.
0: ஐயோ பாவம்,

0: மிகுந்த பசியுடன் இருந்திருக்கிறது.
1: ஜா, ஜல்தி சே குச் கன்னே தோடலா.
0: போ, வேகமாக போய் இன்னும் கொஞ்சம் கரும்பை ஒடித்து கொண்டு வா என்று கோபு கூறினான்.
1: ஜகன் கா டர் பி அப் காஃபி கம் ஹோ கயா தா.
0: ஜகனுடைய பயமும் இப்பொழுது போதுமான அளவிற்கு குறைந்து இருந்தது.
1: வா ஜட்பட் கன்னே கே கேத் மே குஸ் கயா.
0: அவன் விரைவாக கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தான்.
1: ஆர் தேர் சாரே கன்னே தோடலாயா.
0: மேலும் நிறைய கரும்பை ஒடித்து கொண்டு வந்தான்.
1: கோபு நே கன்னே ஹாத்தி கே தரஃப் படாயே.
0: கோபு கரும்பை யானையின் பக்கமாக நீட்டினான்.
1: ஹாத்தி சாரே கன்னே கானே லகா.
0: யானை எல்லா கரும்புகளையும் சாப்பிட்டு விட்டது.
1: கோபு நே தீரே தீரே ஹாத்தி கே உப்பர் ஹாத் ஃபேரா ஃபிர் உசே தப்தபாயா.
0: பிறகு கோபு மெதுவாக யானைக்கு மேல் கையை வைத்து தடவி கொடுத்து கொண்டே அதை செல்லமாக தட்டினான்.
1: ஜகன் இசே பியாஸ் பி லகி ஹோகி.
0: ஜகன், இதற்கு தாகமும் கூட இருக்கிறது.
1: தூ குவே சே ஏக் பால்டி பானி பர்லா.
0: நீ கிணற்றிலிருந்து ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வா. குவா கிணறு.
1: தப் தக் மே இஸ்கா காட்டா நிகால்தா ஹூ கோபு போலா.
0: அதற்குள் நான் இதனுடைய காலில் குத்தியுள்ள முள்ளை எடுக்கிறேன் என்று கோபு சொன்னான்.
1: ஏசா மத் கர்னா காவ் சூக் கயா ஹே.
0: அவ்வாறு செய்யாதே, காயம் ஆறிவிட்டது. காவ் காயம்.
1: தூ காட்டா நிகாலா தோ உசே தர்த் ஹோகா ஜகன் நே கஹா.
0: நீ முல்லை எடுத்தாயானால் அதற்கு வலிக்கும் என்று ஜகன் கூறினான். காண்டா முள்.
1: தோ ஃபிர் க்யா கரே கோபு நே பூச்சா.
0: அப்போ என்ன செய்ய என்று கோபு கேட்டான்.
1: மே காவ் ஜாதா ஹூ வஹா சே பானி பி லே ஆவுங்கா ஔர் காவ் பர் லகானே கே லியே ஹல்தி பி.
0: நான் கிராமத்திற்கு போகிறேன், அங்கிருந்து தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வருவேன். மேலும் காயத்தின் மேல் தடவுவதற்கு மஞ்சளும் கொண்டு வருகிறேன்.
1: சர்பஞ்சி கோவி பதா தூங்கா இத்னா கேக்கர் ஜகன் சலா கயா.
0: பஞ்சாயத்து தலைவரிடமும் கூறிவிட்டு வருகிறேன். இவ்வாறாக பேசிவிட்டு ஜகன் சென்றான். சர்பஞ்ச் ஜி, பஞ்சாயத்து தலைவர்.
1: கோபு நே தேகா கி ஹாத்தி மாரே தர்த் கே பஹுத் பரேஷான் தா.
0: யானை வலியால் மிகவும் வேதனைப்படுவதை கோபு பார்த்தான்.
1: வஹ உட்கர் ஆஸ்பாஸ் லகே ஜங்லி பௌதோ மே சே டூண்ட்கர் ஏக் காஸ் பௌதே கா பத்தே தோட்லாயா.
0: அவன் எழுந்து அக்கம் பக்கத்தில் உள்ள காட்டுச் செடிகளிலிருந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை பச்சிலையினுடைய செடியை ஒடித்து கொண்டு வந்தான்.
1: ஃபிர் உசே பத்தர் பர் பீஸ் கர் ஹாத்தி கே காவ் பர் தீரே தீரே லகானே லகா.
0: பிறகு அதை கல்லின் மீது வைத்து அரைத்து யானையினுடைய காயத்தின் மீது மெது மெதுவாக தடவினான்.
1: பத்தோ கே லேப் சே ஹாத்தி கோ குச் ஆராம் லகா.
0: இலைகளினுடைய பூச்சால் யானைக்கு கொஞ்சம் வலியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது.
1: கோபு நே தீரே தீரே கீச் கர் பபுல் கா காட்டா நிகால் தியா.
0: கோபு மெது மெதுவாக இழுத்து கொண்டே கருவேல முல்லை வெளியே எடுத்தான். கீஞ்சுனா இழுத்தல்.
1: ஃபிர் தோடா ஆர் லேப் உஸ்கே பாவ் பர் லகா தியா.
0: பிறகு இன்னும் கொஞ்சம் மருந்து பூச்சை அதனுடைய காலில் தடவினான்.
1: தோடி தேர் மே ஜகன் பானி கி பால்டி லியே ஹுவே ஆதா திகாய் தியா.
0: சிறிது நேரத்தில் ஜகன் தண்ணீர் பக்கெட்டுடன் வருவது தெரிய வந்தது.
1: உஸ்கே சாத் சர்பஞ்ச் ஜி பி தே ஔர் உஸ்கே பீச்சே காவ் வாலே.
0: அவனுடன் பஞ்சாயத்து தலைவரும் வந்தார். மேலும் அவருக்கு பின்னால் ஊர் மக்களும் வந்தனர்.
1: பஹலே இசே இஸ் ஜாடி சே ஹட்டா கர் உஸ் பர்கத் கே பேட் கே நீச்சே சாஃப் ஜகா பர் சல்னா சாஹியே. சர்பஞ்ச் ஜி போலே.
0: முதலில் இதை இந்த புதரிலிருந்து விலக்கி அந்த ஆலமரத்திற்கு கீழே உள்ள தூய்மையான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவர் கூறினார். பர்கத் கே பேட் ஆலமரம்.
1: இத்தனை சாரே லோகோ கோ தேக்கர் ஹாத்தி உத்தேஜித் ஹோகர் சிங்காடனே லகா.
0: இவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் யானை மூர்க்கத்தனத்துடன் பிளிரியது.
1: கோபு ஜல்தி சே ஹாத்தி கே சூன் தப் தப்பானே லகா ஔர் பியார் சே உசே புச்கார்னே லகா.
0: கோபு விரைவாக யானையினுடைய தும்பிக்கையை தட்டி கொடுத்து கொண்டே அன்புடன் அதை கொஞ்சினான்.
1: ஹாத்தி குச் ஷாந்த் ஹுவா.
0: யானை கொஞ்சம் அமைதியானது.
1: அப் சப் லோக் பீச்சே சே ஹாத்தி கோ பர்கத் கே பேட் கி தரஃப் தக்கேல்னே லகே.
0: இப்பொழுது அனைவரும் பின்னால் இருந்து யானையை ஆலமரத்தின் பக்கமாக தள்ளினார்கள்.
1: சாம்னே சே கோபு ஹாத்தி கோ புச்கார்த்தே ஹுவே பேட் கி தரஃப் சல்னே லகா.
0: முன்னால் இருந்து கோபு யானையை கொஞ்சிக்கொண்டே மரத்தின் பக்கமாக செல்ல தொடங்கினான்.
1: படி முஷ்கில் சே திங் டாங் பர் லங்கடாத்தே ஹுவே ஹாத்தி பேட் கி நீச்சே பஹுஞ்சா.
0: மிகுந்த சிரமத்துடன் மூன்று கால்களால் நொண்டிக்கொண்டே யானை மரத்தின் கீழே வந்து சேர்ந்தது.
1: ஜகன் நே உஸ்கே ஆகே பானி கி பால்டி ரக் தி.
0: ஜகன் அதற்கு முன்னால் தண்ணீர் வாளியை வைத்தான்.
1: லக்தா ஹே ராத் மே ஜப் ஹாத்தியோ கே ஜுன் மே பக்தட் மச்சி ஔர் வே பாகே
0: இரவில் எப்பொழுது

0: யானை கூட்டத்தில் திடீர் பீதி ஏற்பட்டதோ அப்பொழுது மற்ற யானைகள் ஓடின.
1: உஸ் சமய் இஸ் ஹாத்தி கே பச்சே கே பாவ் மே காட்டா சுப் கயா.
0: அந்த சமயத்தில் இந்த குட்டி யானையினுடைய காலில் முள் குத்தி இருக்கலாம்.
1: ஔர் வஹ இஸ் கண்டீலி ஜாடியோ மே ஃபஸ் கயா.
0: மேலும் அது இந்த முள் புதருக்குள் மாட்டிக்கொண்டது.
1: ஹாத்தி ஹட்படி மே இசே லே நஹி ஜா சகே ஏக் காவ் வாலா போலா.
0: யானைகளால் அவசரத்தில் இதை கூட்டி கொண்டு போக முடியவில்லை போலும் என்று ஓர் கிராமவாசி கூறினான். ஹட்படி அவசரம்.
1: அப் ஹாத்தியோ கா வஹ ஜுன் இசே லே ஜானே கே லியே யஹா ஃபிர் ஆயேங்கா.
0: இப்பொழுது யானைகளினுடைய கூட்டம் இதை கூட்டி கொண்டு போவதற்கு இங்கே மீண்டும் வரும்.
1: ஹமே ஜல்தி சே ஜல்தி இஸ் ஹாத்தி கோ ஜங்கல் மே சோடானா சாஹியே.
0: நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த யானையை காட்டிற்குள் விட்டுவிட்டு வர வேண்டும்.
1: ஔர் கோய் உபாய் நஹி ஹே சர்பஞ்ச் ஃபிர் போலே.
0: இதை தவிர வேறு வழி இல்லை என்று பஞ்சாயத்து தலைவர் மீண்டும் கூறினார்.
1: ஜங்கல் மே பர் காக்கா யஹ தோ அபி பச்சா ஹே.
0: காட்டிலா, ஆனாலும் சித்தப்பா இதுவோ குட்டி யானை.
1: இஸ்கே பாவ் மே காவ் ஹே ஔர் யஹ லங்கடா கர் சல் ரஹா ஹே.
0: இதனுடைய காலில் காயம் இருக்கிறது, இது நொண்டி கொண்டே நடக்கிறது.
1: ஜங்கல் மே இசே ஜங்லி ஜான்வர் மா டாலேங்கே.
0: காட்டை இதை காட்டு மிருகங்கள் கொன்று விடலாம்.
1: கம் சே கம் இஸ்கா காவ் டீக் ஹோ ஜானே தீஜியே கோபு நே கஹா.
0: குறைந்தபட்சம் இதனுடைய காயம் ஆறும் வரை இங்கேயே இருக்க விடுங்கள் என்று கோபு சொன்னான்.
1: தபி வஹா காவ் கி பாட்சாலா கே மாஸ்டர் ஜி ஆ கயே.
0: அப்பொழுது அங்கே கிராமத்து பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் வந்து சேர்ந்தார்.
1: உன்ஹோனே ஆதே ஹி பூச்சா கியா பாத் ஹே.
0: அவர் வரும்போதே என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே வந்தார்.
1: கியா பதாயே மாஸ்டர் ஜி சர்பஞ்ச் ஜி போலே.
0: என்னவென்று சொல்வது ஆசிரியரே, இவ்வாறாக பஞ்சாயத்து தலைவர் கூறினார்.
1: இன் ஹாத்தியோ நே தோ நாக் மே தம் கர் ரகா ஹே.
0: இந்த யானைகளோ திகிலடைய வைத்து விட்டன. நாக் மே தம் கர்னா திகிலடைய வைத்தல்.
1: கல் ராத் கன்னே கே கேதோ மே குசாயே.
0: நேற்று இரவு கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து விட்டன.
1: ஹம்னே தப் ஷோர் மச்சாக்கர் உன்ஹே பகா தியா.
0: நாங்கள் அப்பொழுது சத்தம் எழுப்பி அவைகளை விரட்டி விட்டோம். பகானா விரட்டுதல்.
1: லேக்கின் யா ஹாத்தி கா பச்சா பீச்சே சுட் கயா.
0: அதில் இந்த யானை குட்டி மட்டும் பின்தங்கி விட்டது.
1: அப் சமஜ் நஹி ஆ ரஹா கி க்யா கரே.
0: இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி ஜெர்னா, இந்த கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், மேல்கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுபாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம்

0: கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிவாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27க்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் 315 கேட்கலாம்.

பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.

உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்று. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து அன்மொழி மின்மினி குரல்களில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் வருகிறது

மணி 36 நிமிடம் 17 நொடிகளில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பொண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து வருகிறது.

ஒரு அருமையான பாடல்கள் கேட்டோம். திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தேவை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் அருண்மொழி மற்றும் சித்ரா குரல்களில் ஒழித்துச் சென்றது பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது உன்னை காணாத என்ற பாடல்.

0: 5:47:28 மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா அம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. சங்கர் கணேஷ் இசையில், அருணாச்சலம் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டு வந்துடலாமா?
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா.

2:53 ஊரை விட்டு ஊரு வந்து திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது நம்ம மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில். இந்த பாடலை பாடியிருக்கக்கூடியது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா. இசையில் கேட்டு ரசிக்கலாம் பாடலை.

0: நீங்கள் கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேயர்களே.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான், தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
3: சார்,

நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 6 மணி மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மாலை 6:10 ஒருபட பாடல்கள் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. மாலை 6:40 மதுரை தென்றல். மாலை 6:55 சேவை செய்திகள் இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல். இரவு 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குபவர் சி ராஜா. இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். 2 பகுதியை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:05 மதுரை தென்றல். இரவு 8:30 அச்சாணி சுங்கடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். இரவு 8:45 மதுரை தென்றல். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 பக்தி பாவங்கள் இசைப்பேருரை வழங்குபவர் வத்சல்யா துளசிதரன் அவர்கள், விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள், வயலின் எம் குருராஜ் அவர்கள், மிருதங்கம். இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11 மணி

5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 11:10 மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது.

இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

அகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது ஒருபடப்பாடல். நேரம் 6:10. மாலை வேளையில் இனிமையான இடைக்கால பாடலை சுமந்து வருகிறது ஒருபடப்பாடல். இன்றைய ஒருபட பாடலாக வளம் வர காத்து கொண்டிருக்கிறது அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம். நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக உங்கள் மனம் கவர்ந்த பாடலாய் இதோ காற்றலையில் உங்களுக்காய்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடலாய் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அடுத்ததாய் மனம் கவர வரும் பாடல்

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்ச எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடிபாடி அடிபாடி அடிபாடி என் கப்ப கழஞ்ச எங்க அக்கா.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்தோம். ஒருபட பாடலாய் அலைகள் ஓய்வதலை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார்.

0: பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54

கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 6:40. மதுரை தென்றல்

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்ததாக வளம் வரும் பாடல்

ஆகாஷ் வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் இரவு 6:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மத்திய மாநில பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பு வரும் புதன்கிழமை 8/7/2026 முதல் நடைபெறவுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகமும் உள்ளது. ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிப்பு செய்யப்பட்ட ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் தேர்வுக்கான இலவச வகுப்பு வரும் 8/7/2026 புதன்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இலவச பயிற்சி வகுப்புகள் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. இலவச பாடக்குறிப்புகள் வழங்கி பாட வாரியான தேர்வர்கள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் https://foRMS.gle/rztgheiu8yigdcgp6 என்ற இணைப்பு மூலமாகவும் அல்லது studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நேரடியாகவும் பதிவு செய்யலாம். எனவே ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

அடுத்த சேவை செய்தியாக, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் 50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 வீதம், 2 குழந்தைகளுக்கு மொத்தமாக 50,000 என வைப்புத்தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம், 3 பெண் குழந்தைகளுக்கும் மொத்தம் 75,000 வைப்புத்தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர்

0: முதிர்வுத் தொகையாக பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் சமூக மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நலவாரியாக அலுவலரை அணுகலாம். இசேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களாவன குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ் ₹120,000 இருக்க வேண்டும், குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் ஆகியவை அடங்கும். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 626002 என்ற முகவரியிலோ அல்லது 04562252701 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால்
1: என்ன ஐயா? NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
0: நேரம் 7:00. 1 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மதுரை தென்றல். மதுரை தண்டலில் தொடரும் பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஸ்ரீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள 1 வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெல்லனக்குப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில

0: தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது, பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்த உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ்

நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000 மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100+ காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று

ஸ்டீன்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு

0: சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்குகிறார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
3: இந்த குளித்தட்டுகளுடைய இது வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்தரி, தக்காளி, மிளகாய் என்று இந்த கன்றுகளுக்காக தான் இந்த குளித்தட்டுகள்லாம் நாங்கள் உருவாக்கணும். ஆனால் பின்னாடி என்னென்னா இது வந்து நமக்கு மஞ்சள் சாப்பிட்ற இஞ்சி அதே மாதிரி சின்ன சின்ன கன்றுகளை உற்பத்தி பண்ணி தரமாக இப்போ வந்து கரும்புக்குமே இந்த குளித்தட்டுடைய அகலத்தை கூட்டிட்டு அதை வந்து கரும்புகளுடைய அந்த கணுக்களை எடுத்து உள்ளே வச்சு அதுவும் தரமாக இந்த கன்றுகளை செட்ஸு நம்ம வந்து கரும்புகளை சாகுபடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மொழி 2 மொழி 3 மொழி இருக்கிற மாதிரி வச்சு தான் வயலில் போய் நடுவோம். அதில் பாதி இது பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்காம இல்லை மேட்டில் கிடைக்கிறது தண்ணி கிடைக்காம அதெல்லாம் முளைக்காமல் போயிடுது. இப்போ யூனிஃபார்மாக அந்த கரும்புடைய டன்னேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்கிறதுக்காக இப்போ சர்க்கரை ஆலைகளே வந்து இந்த குளித்தட்டு நாற்றாங்கல்ல தான் அந்த கன்றுகள் உற்பத்தியுமே கொண்டு வந்துட்டாங்க. கரும்புகளுக்குமே காய்கறிகளுக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ எல்லா பயிர்களுக்கும் போயாச்சு. எந்தெந்த விதைகள்லாம் சின்னதாக இருக்குதோ அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி அது வெளிதாக ஒரு சேர லாபகரமான கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு எல்லாமே இதை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான். ஒரு இடர்பாடை சந்திக்கும் போது அதுக்கு தீர்வு காண்பதற்கான ஆராய்ச்சி வந்து தொடங்கிடுது. எப்போவுமே ஒரு ஆராய்ச்சி எங்கே தொடங்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஆராய்ச்சிக்கு போயிடுவாங்க. அப்படி தொடங்கி போன ஆராய்ச்சி தான் ஒன்று சேர வயலில் கிடைக்கணும், அப்போ ஒரு சேர மகசூல் எடுக்கணும், ஒரே நாளில் பூக்கள் வரணும், ஒரே நாளில் காய் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குளித்தட்டு நாற்றாங்கல் தொழில்நுட்பமே கொண்டு வந்தாங்க. அதனால் அதை மிகச்சிறப்பான ஒரு தொழில்நுட்பம். எல்லா விவசாயிகளும் தாராளமாக அதை பண்ணிக்கலாம், அதை மானியத்திலையும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிச்சன் கார்டன் போடுறோம், நியூட்ரிஷன் கார்டன் போடுறோம்னா அதுக்குமே வந்து நீங்கள் போய் நிறையா வாங்க தேவையில்லை. ஒரு குளித்தட்டு வந்து மேட்ராப் வந்து அது 50 ரூபாயிலேருந்து கிடைக்குது, 50 ரூபாய் கிடைக்குது, 80 ரூபாய் கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குது. ஒரு முறை அந்த குளித்தட்டு அந்த ப்ரோ ட்ரே வந்து அது பிளாஸ்டிக் ட்ரே
4: வாங்குறதுக்கு யார் அணுகணும்,
3: அது வந்து அந்த ஒரு ட்ரேக்காக நம்ம போய் மானியத்துக்கு போய் அணுக தேவையில்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஒரு விவசாயியாக இருக்க மாட்டோம், மதுரையில் இருக்கிறோம், மாடி தோட்டத்தில் இருக்கிறோம், நிறைய வீட்டளவுக்கு நெல்படை சார்ந்த நிறைய உரம் விதை சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் நிறையா இருக்குது, கம்பெனிகள்லாம் அந்த கடைகள்லாம் இருக்குது, அவங்க எல்லாருமே புளித்தட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் நமக்கு தேவையான 2 ட்ரே தான் வேணும், 2 ட்ரே வந்து 50-100 ரூபாய்க்கு போய் மானியத்துக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் கொண்டு போக முடியாது. விவசாயம் இல்லாதனால இவங்க வாங்கிக்கலாம், வாங்கி அந்த இனிமே வந்து விதைகள் வந்து இப்போ நான் பார்க்குறேன் தக்காளி வந்து அருமையான ஒரு தக்காளியாக இருக்குது. மார்க்கெட் சந்தைக்கு போகிறேன், உழவர் சந்தைக்கு போகிறேன், அந்த உழவர் சந்தையில் கிடைக்கக்கூடிய தக்காளியோடய இந்த டேஸ்ட் மாதிரி எனக்கு கிடைக்குமா, அப்போ இதை போய் இந்த விதை எங்கே கிடைக்கணும் யார்ட்டும் போய் கேட்க தேவையில்லை. அந்த விதையை நல்ல பழுத்த அந்த லாட்லேயே நல்ல பழுத்த விதைகளை தக்காளியை வாங்கி வந்து இன்னும் 2 நாளைக்கு வந்து அதில் ஈ வைக்காமல் கொசு எதுவும் வைக்காமல் ஒரு சலடை போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா பழுத்துரும். நல்லா பழுத்து லேசாக அழுகல் ஸ்மெல்லுக்கு போகும்போது அதிலிருந்து விதையை நம்ம பிழிஞ்சு விதையை எடுத்துடணும். விதையை வந்து நம்மளுடைய டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம டிஷ்யூ பேப்பர் வழக்கமாக தொடக்கிறதுக்கு வீட்டிலலாம் வச்சுருப்போம், நிறைய ஹோம் நீட்ஸ் வச்சுருப்போம். அந்த டிஷ்யூ பேப்பரில் 2 டிஷ்யூ பேப்பரை விரித்து வச்சுட்டு அதில் இந்த விதைகளை பூரா ஈர விதைகளை போட்டுவிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு நல்லலே காஞ்சிருச்சுன்னா அந்த ஈரத்தை பூரா அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிட்டு நல்ல தரமான விதை கிடைக்கும். நான் எப்படி டேஸ்ட்டாக தக்காளியை பார்த்தனோ, நான் எப்படி கத்திரியை டேஸ்ட்டாக பார்த்தனோ அந்த கத்திரிக்கு யாரையும் போய் பார்க்க தேவையில்லை. விதையை நான் எடுத்துட்டேன், இந்த விதையை நான் வாங்கிட்டு வந்து அந்த ப்ரோட்ரேட்டில் 2 ட்ரே சந்தையில் வாங்கிட்டு வந்த ட்ரேயில் இந்த கொக்கோ பித்தும் கடையிலே கிடைக்குது, கிலோ வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இல்லை மண்புழு உரம் கிடைக்குது 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை கூட வாங்கி உள்ளே போட்டுட்டு இந்த விதையை போட்டு எங்கள் வீட்டிலே நான் போட்டுக்கலாம், மாடித்தோட்டம் போட்டுக்கு இந்த ப்ரோட்ரேயில் போட்டுட்டு இதை ஒன்று சேர வளர்த்துட்டு இந்த கன்றுகளை எடுத்து இன்னொரு தொட்டியில் பிளாஸ்டிக்கில் மாற்றிட்டீங்கன்னா நம்மளுடைய மண் தொட்டிலையோ வீட்டு தோட்டத்தில் மாற்றிட்டீங்கன்னா அதில் வரக்கூடிய தக்காளியோ கத்திரியோ நீங்கள் எப்படி போய் டேஸ்ட் பார்த்தீங்களோ அது எனக்கு கிடைச்சிருச்சு.
4: அந்த பவர் அந்த வீரியம்
3: அதில் இருக்கும். அதனால் நம்ம பின்னாடி ஒரு பக்கம் போய் நல்ல தரமான காய்கறிகளை தேவையில்லை. வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், நம்ம வீட்டுக்கு கீரைகள் எது நமக்கு என்னென்ன தேவையோ, புதினா, சூப்பரான புதினா, இந்த மாதிரி புதினாவை நான் கிடைக்கல அப்படின்னா அந்த புதினாவுடைய அந்த கணுக்களை எடுத்து இந்த ப்ரோட்ரேயில் போட்டு கூட ப்ரோட்ரேலேயே புதினா வளர்க்குற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அல்ல அந்த அதுலேருந்து எடுத்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து எதாவது சந்தைகளில் தரமாக கிடைக்குன்னு உறுதிப்படுத்திட்டோம்னா இது நான் இன்னுமேல் போய் வாங்குவோம். அதனால் அதை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்ரே தொழில்நுட்பம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குமே இந்த தொழில்நுட்பம் ஒரு அருமையான

0: தொழில்நுட்பம். எல்லா விவசாயிகளும் இனிமேல் புரோட்டரி தொழில்நுட்பத்துக்கு மாறணும்.
1: குழித்தட்டு
0: நாற்றங்களுக்கு மாறணும். குழித்தட்டு நாற்றங்கள் மிக ஒரு அற்புதமான தொழில்நுட்பம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை குழித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்கினார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: சார், இப்போ வந்து நாற்று முறைக்கும் இந்த நேரடி நெல் விதைப்பு முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்?
2: ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தேவையை வந்து குறைக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்களோட தேவையை குறைக்கிறது. ஏன்னா நம்ம இந்த முறையில் சாகுபடி பண்ணும்போது களை மேலாண்மை கொஞ்சம் இலகுவாக இருக்கும். கோணா வீடு வந்து வச்சு நம்ம களையை வந்து ரெண்டு டைம் கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பகுதிகளில் வந்து இப்போ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஒரு 10-20 நாள் தண்ணியெலாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம் முன்கூட்டியே வந்து ஏன்னா நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10-15 நாள் முன்னாடியே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அந்த லாஸ்ட்டு தேவைப்படக்கூடிய தண்ணி இதுக்கு தேவைப்படாதுங்க மேம்.
1: அதனால் அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்
2: இல்லை.
1: அப்போ அப்படியே நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம்.
2: இப்போ நம்மகிட்ட ஒரு கிணறு இருக்குது, நம்ம அதை பிளான் பண்ணி சாகுபடி பண்ணுறோம். கடைசி வந்து நம்ம 10 நாளும் தண்ணி நம்மளுக்கு மிச்சமாயிடுது. இடையிலையும் வந்து நம்ம வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ணுறப்ப ஒரு பயிர் வாழ்நாள் ஃபுல்லாக தேவையான தண்ணியை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் தண்ணி
1: பற்றாக்குறையாயிரும். நிலம் எப்படி தயாரிக்கணும் சார்? ஏன்னா நீங்கள் இடையில சொன்னீங்க, இப்போ நமக்கு வந்து சேற்று நடவு அப்படின்னா நமக்கு ஒரு மெழுகு போல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ புழுதி நிலம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி கால் வச்சா அப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கணுமா இல்லை அது எப்படி தயார் பண்ணணும்?
2: ஏன்னா இப்போ நம்ம வந்து புழுதி விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சீசன் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ கோடை உழவு வந்து அதுக்கு முக்கியம். கோடை உழவு வந்து நல்ல ஆள் உழவாக போட்டு வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாகுபடி செய்யும்போது 2 அல்லது 3 உழவுகள் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய 5 கலப்பையோ 11 கலப்பையோ வச்சு நல்லா உழவு ஓட்டிடணும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இல்லாதவாறு பார்த்துக்கணும். ஸோ அதை விட முக்கியம் லேசர் லெவலிங். இதுலேயுமே நம்ம ஏன்னா இன்றைக்கி நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட நிலம் வந்து சமமாக இருக்கணும். ஏன்னா நெல் வந்து இப்போ புழுதியில் விதைக்கிறோம் அப்படின்னா புழுதி விதைச்சிருவோம், மழை நம்பி முளைக்கும். ஸோ அடுத்து மழை பெய்யும்போது அந்த நீரை வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு வந்து நிலம் வந்து சம்மாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு பக்கம் தாழ்வாக இருந்துச்சு அப்படின்னா நீர் வந்து வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோட்டம் வந்து நெல்லை வந்து தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுருக்காது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து லேசர் லெவலிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புழுதி அளவுக்கு வந்து நல்லா சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு உழவு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறனும் ஆரம்ப கட்ட வளர்ச்சியும் அப்புறமா வந்து தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய திறனும் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த புழுதி முறையில் நம்ம நெல்

0: வந்து ரொம்ப முக்கியம். குறைந்தது ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு முறையாவது உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சின்ன கட்டிகள் இல்லாத அளவுக்கு புழுதி தான் ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன கட்டிகள் இல்லாத அளவுக்கு கூட நம்ம வந்து புழுதி மாதிரி உழுதுறணும். அவ்வளோதான் விதைக்கணும் அப்படின்னா அது வந்து அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும், மேலே கிடக்காமல் உள்ளே விழுகிற அளவுக்கு இருக்கும்.
1: இப்போ நம்ம விதைப்பு பண்ணுறப்போ கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நான்
0: இல்லை புழுதி விதைப்பில் வந்து நம்ம ஈரப்பதமே பார்க்க முடியாது, நம்ம விதைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புழுதியை வந்து ரொட்டவேட்டர் ஓட்ட மாட்டாங்க, நல்லா வந்து ஒரு நாலு அளவு அஞ்சு அளவு போட்டுருவாங்க, பெரும்பாலும் கட்டிகளே இருக்காது. விதைச்சிட்டு ஒரு 11 கலப்பில் லைட்டாக கிண்டி விட்டுருவாங்க, அந்த விதைகள் வந்து மூடிடும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா பெரும்பாலும் ஒரு நாள் இரண்டு நாளில் மழை பெஞ்சிரும். சில பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மழை பெய்யாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதையை கடினப்படுத்த சொல்லி முன்னாடியே சொல்லி பொட்டாசியம் குளோரைட் மூலமாக விதை நேர்த்தி பண்ணி நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு வாரம் ஆனாலும் விதை வந்து வீரியம் குறையாமல் இருக்கும். 10 நாள் ஆனாலும் வீரியம் குறையாது, 15 நாள் ஆனாலும் வீரியம் குறையாது.
1: ஸோ அதனால் வந்து பொட்டாசியம் குளோரைடில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாரம் மழையை கூட அது தாங்கி வந்து வர.
0: நார்மலாகவே ஒரு நெல் விதை ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும், பொட்டாசியம் குளோர் பண்ணும்போது இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் சேர்த்து வந்து நம்மளுக்கு அதோட வீரியம் குறையாமல் இருக்கும். அப்போ எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து நல்ல முளைப்பு திறன் வந்து கொடுக்கும்.
1: நெல்லை நம்ம எத்தனை நாளுக்குள்ளே அறுவடை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்?
0: இப்போ நம்ம என்ன ரகம் சாகுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, இப்போ குறுகிய கால ரகங்கள் அப்படின்னா 110-115 நாள் இல்லை மேக்ஸிமம் 160 நாள் குறுகிய கால ரகங்கள். இப்போ மத்திய கால ரகங்கள்னால் 135, 130, 135, நீண்ட கால ரகங்கள்னால் 145, 50, 60, சிலது 170 நாள் கூட இருக்குது. இப்போ நம்ம புழுதி முறையில் விதைக்கிறதுக்கு இப்போ நீண்ட காலத்துக்கு நம்ம போக முடியாது, எல்லாமே குறுகிய கால பயிர் ரகங்கள். இப்போ முக்கியமாக வந்து 55, RNR 150, 48 இந்த மாதிரி. இப்போ ஜோதி மட்டை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள், 125 நாளில் வந்து அறுவடைக்கு தயாராக. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் வந்து புழுதி விதைப்பு விதைக்கிறாங்களோ அதுக்கு பெரும்பாலும் குறுகிய கால ரகங்களை தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். இதே இது நம்ம சேற்று முறையில் வந்து சாகுபடி பண்ணும்போது இப்போ அங்கே என்ன பட்டத்தில் சாகுபடி பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த மாதிரியான தண்ணி வசதி இருக்காத பொறுத்து குறுகிய காலத்துலேருந்து மத்திய காலம் வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நீண்ட காலத்துக்கு நம்ம அங்கே சேற்று முறை விதைப்பில் போக முடியாது, ஏன்னா நம்ம போடுறதே வந்து தண்ணி பற்றாக்குறை, தண்ணி கொஞ்சம் கம்மி சேவ் பண்ணணும் தான். அப்போ நம்ம நீண்ட காலம் போடும்போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் வந்து எங்கெல்லாம் வந்து சேற்று விதைப்பு இருக்கோ குறுகிய காலத்துலேருந்து மத்திய கால பயிர் ரகங்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம்.
1: இப்போ பயிர் மேலாண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு கலை மேலாண்மை, அது எப்படி பண்ணணும் சார்?
0: ஸோ நம்ம நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 35 நாளைக்கு வந்து கலையே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிகபட்ச உற்பத்தியை எடுக்கலாம். ஸோ எல்லா பயிர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது, 20 நாள், 30 நாள், 15 நாள், 40 நாள், இதுக்குள்ளே வந்து நம்ம 1/3 சொல்லுவோம். ஸோ அதோட வாழ்நாளில் இப்போ ஒரு 90 நாள் பயிர் அப்படின்னா 30 நாளைக்குள்ளே அது களை இல்லாமல் பார்த்துக்கிறணும், 120 நாள்னா 40 நாளைக்குள்ளே களை இல்லாமல் பார்த்துக்கிறணும். ஸோ இந்த பாலிசி வந்து
1: அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து களை இல்லாமல் பார்த்துக்கறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ பேசில சப்டிலிஸ்டோடையும் இல்லை ட்ரைக்கோடர்மா விரிடியும் போட்டால் விதை கொஞ்சம் களை கட்டுப்பாடு பண்ணலாம்.
0: அது வந்து நோய்களை கட்டுப்படுத்துறது. இப்போ களை மேலாண்மை அப்படிங்கிறது ஏன் நான் பொதுவாக சொல்ல வர்றேன், ஒரு பயிர்களில் ஆரம்ப கட்டத்தில் வந்து களை வந்து இல்லாமல் பார்த்துக்கறணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு போயில் களை நிறையா இருக்கும், 40 நாளைக்கு மேலே பார்த்தா பயிர் கிளீனாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பயிருக்கோ மகசூலுக்கோ வந்து எந்த தாக்கமும் வராது. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி களை இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மகசூல் கூடும். ஸோ அப்போ நெல் அப்படின்னா 30-35 நாளைக்குள்ளே 120 நாளில் 40 நாளுக்குள்ளே களையே இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கு இப்போ இன்றைக்கி சேற்று விதைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம களைக்கொல்லி அடிக்க போகிறோம், பெரும்பாலும் நம்ம களைக்கொல்லியை நேரடியாக பரிந்துரைக்கலை. நீங்கள் சேற்று விதைப்பில் அப்படின்னா 20-25 நாளில் ஒரு கை களை எடுக்கலாம், 40-45 நாளுக்குள்ளே ஒரு கை களை, 2 கை களை வந்து எடுக்கலாம். இல்லை நீங்கள் வரிசை நடவு போட்டிருந்தீங்க, அந்த ட்ரம் சீடர் மூலமாக வந்து விதைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோணம் விடுற வந்து 20 நாள், 30 நாள், 40 நாள் இந்த 3 நாளில் ஓட்டி நீங்கள் கோணம் விடுற மூலமாக எல்லா களைகளையுமே வந்து கட்டுப்படுத்திடலாம். இல்லை நாம் வந்து கையில் தான் தூவியிருக்கோம், மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா களைக்கொல்லிகள், முக்கியமாக வந்து விதை முளைக்கும் முன் உள்ள களைக்கொல்லிகள், பெண்டிமெத்திலின் அப்படி இல்லைன்னா பிரிட்டிலாக்குளோர் போன்ற களைக்கொல்லிகளை வந்து நாம் கரெக்டாக விதைத்த 5வது நாள், நெல் விதைத்த 5வது நாளில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 30-35வது நாள் வந்து ஒரு கை களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெல்

0: சேற்று முறையில் வந்து நெல் அந்த களைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஆலை இல்லை சுத்தமாக அப்படின்னா, ஸோ விதைத்த 5வது நாள் வந்து பிரிட்டிலா குளோர் அப்படி இல்லைனா பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி அதுக்கப்புறம் 25 நாள், ஏன்னா நம்ம காய்களை எடுக்க ஆள் இல்லை, அப்புறம் களை முளைத்ததுக்கு அப்புறம் சோடியம் பைபை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களைக்கொல்லி இருக்கும், அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் நம்ம புழுதி விதைப்புலேயும் களை மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேயுமே வந்து ஏன்னா நம்ம அங்கே களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான, அதாவது விதை முளைக்கு முன் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா மழை எப்போ பெய்யும்னே தெரியாது, நம்ம ரெடியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு களை வந்து 15-20 நாளில் எடுத்துடணும். ஏன்னா அப்போ வந்து நிறைய புழுதி விதைப்பில் வந்து களைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20-25 நாளில் நம்மளுக்கு களை முளைத்த பின் இருக்கக்கூடிய களைகள், ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா 20-25 நாளில் ஓரளவுக்கு அந்த மழைக்காலம் வந்துடும், தண்ணி ஓரளவுக்கு தேங்கி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த களைக்கொல்லிகளை அடிச்சுக்கலாம்.
1: சார், இப்போ ரெண்டுக்குமே புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி உர மேலாண்மை அப்படின்றது நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
0: இப்போ நம்ம தண்ணி இருக்கக்கூடிய சேற்று விதைப்பில் வந்து உரம் வந்து 4 பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்பட்டது. இல்லை இது பொதுவாக பரிந்துரை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆய்வகங்களில் கொடுத்து பரிசோதனை பண்ணி நம்ம இப்போ நெல் பயிர் போட போகிறோம், இதுக்கு எவ்வளவு வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அளவு சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து எவ்வளோ தலைச்சத்து போடணும், எவ்வளோ மணிச்சத்து போடணும், எவ்வளோ சாம்பல் சத்து போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து பொதுவான பரிந்துரையில் ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து. ஸோ இதை 4 பங்காக பிரிச்சுக்கணும், 4 சம பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடி உரம் நம்ம வந்து நிலம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பு வெடிக்கிறது, இப்போ சைடில் வந்து தூர் வெடிக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு பங்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கதிர் வரும், கதிர் வரும் பருவத்தில் போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பால் பிடிக்கும் பருவத்தில் போட்டணும். ஸோ இந்த 4 பங்காக பிரித்து இடும்போது அந்த உரங்களை வந்து பயிர் தகுந்த அளவில் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். இப்போ நம்ம 3 வேளை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம அலுவலகம் போயிலையோ இல்லை ஒரு வேலைக்கு போயிலையோ காலையில் சாப்பிடாமல் போய் 11 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாது. மத்தியான சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டாலும் நைட் சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ ஒரு பயிருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து இந்த மாதிரி பிரித்து இடும்போது அதோட எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா உரங்களையும் போட்டாலும் இல்லை வந்து கம்மியாக போட்டாலும் அது வந்து சரியான அளவில் எடுத்துக்காது. ஸோ அதனால் உர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா புழுதி விதைப்பில் இந்த மாதிரி பிரித்து போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி அங்கே கம்மி. எப்போ வந்து பெரும்பாலும் 30 நாளைக்கு மேலே தான் தண்ணி இருந்தால் தான் பயிர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ஒரு 25-30 நாளில் ஒரு பங்கு பிரித்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 45 நாளில் ஒரு பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சிரும், தண்ணி தேங்கிறது குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பகுதியில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா 60-65 நாளில் ஒரு பங்காக போடலாம். அதை எப்போ முடிவு பண்ணிடணும், 40-45 நாளே முடிவு பண்ணிவிட்டு இந்த 60 வருஷம் வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம 3 பங்காக பிரித்து போடலாம். இல்லை பூக்கும் பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ராம்நாட் டிஸ்ட்ரிக்கு சிவகங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூத்து அந்த கதிர் வந்தோடனே வந்து அவ்வளோதான் தண்ணி, அதுக்கப்புறம் மழைலாம் விட்டுரும். ஸோ அப்போ தண்ணி இருக்காது, அதை வச்சு தான் ஓரளவுக்கு மகசூல் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 2 பங்காக பிரித்து போட்டால் நல்லது.
1: உர மேலாண்மை அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நீர் மேலாண்மை, ஏன்னா இப்போ புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் கிணத்து தண்ணி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மோட்ரு இருக்கலாம், நம்ம எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து சில சமயங்களில் தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த நீர் மேலாண்மை நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
0: இப்போ நம்ம சேற்று விதைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு நம்ம விதைக்கும் போது என்ன தண்ணி இருந்துச்சோ ஓரளவுக்கு ஈரப்பதம் என்ன நெல் முளைச்சி அப்படியே வரணும். ஸோ அந்த 4 இலை ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நாள், 25 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தண்ணி, 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து தண்ணியை உயர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பு வெடிக்கணும், ஒரு 30 நாள்லேருந்து சிம்பு வெடிக்க ஆரம்பித்தோம். சிம்பு வெடித்ததுலேருந்து பூ பூக்கு, அதாவது பூ வர்ற வரைக்கும் 2 இன்ச்சு 5 சென்டிமீட்டர் தண்ணி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பால் பிடிக்கிற இது வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும், நம்ம ஒரு 2 இன்ச்சு தண்ணி விடுறோம் இருக்குது அப்படியே வத்துது, மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும் 2 இன்ச்சு தண்ணி

0: விட்டுக்கலாம். ஸோ இது அந்த பால் வந்து முத்தும் இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சுத்தமாக வந்து தண்ணியை வந்து காய விட்டுறலாம். இதே போல் வந்து பானி பைப் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சாதாரண பிளாஸ்டிக் பைப் இருக்குங்கள்ல, பெரிய பைப்பு கொஞ்சம், அந்த பைப்பை வந்து அங்கங்கே நிலத்தில் பதிச்சு வச்சிடணும். இப்போ நம்ம தண்ணி விடுறப்போ அதுலேயும் போய் நிறைஞ்சிரும். இப்போ நம்ம மண்ணு கீழே எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த பானி பைப் வந்து மண் அளவில் கொஞ்சம் மண்ணோட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கூட இருக்கும். நம்ம தண்ணி 2 இன்ச் விடுறோம், 2 இன்ச் அளவு உயரமாக இருக்கும். தண்ணி விடுமா அந்த பைப்பு நிறைஞ்சிரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும். நம்ம தண்ணி வற்ற வற்ற அதுலேயும் தண்ணி வற்றும். ஸோ அப்போ அந்த வேரை விட
1: கொஞ்சம்
0: கீழே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பானி பைப் வச்சு பதிச்சு வச்சுக்கிற பைப்பில் தண்ணி வந்து ரொம்ப காலியாயிடுச்சு, உடனே என்ன பண்ணிடலாம், தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹேர் கிராக்குன்னு சொல்லுவோம். நம்ம முடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேத்துல வந்து விரிசல் வந்து அப்படி லைட்டாக வரும். ஸோ அந்த சமோக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீர் மேலாண்மை வந்து சேற்றுவை இல்லை. இப்போ புழுதி விதைப்பில் வந்து நீர் மேலாண்மை வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ புழுதியில் 2 இது பண்ணுவாங்க. ப்ராப்பராக வந்து மழைப்பொழிவை மட்டும் நம்பி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செமி ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அது மானாவரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏரியிலேருந்து குளத்துலேருந்து பாசனம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு நம்ம ஃபுல்லாக தண்ணி கட்டிக்கலாம். ஆனால் நம்ம மானாவரியில் தான் ஃபுல்லாக வந்து நெல் சாகுபடி பண்ண போகிறோம் அப்படின்னா வரப்பை வந்து உயர்த்தி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா ஒரு 3 வருஷத்துக்கு 1 டைம் வந்து வரப்பை அணைச்சி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நீர் பிடிப்பு திறன் வந்து கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சமயத்தில் வந்து தண்ணி இல்லாமல் போகுது, ஒரு மழை வந்து லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை செயல்படுத்திக்கலாம். இந்த பொட்டாசியம் குளோரைடு, 1% பொட்டாசியம் குளோரைடை இலைவெளியை தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா PPFM சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வாங்கி நம்ம இலைவெளியை தெளித்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம செடிகள் வந்து காய விடாமல் பச்சை தன்மையோடு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது வந்து நம்மளுக்கு தேவையான வளர்ச்சி வந்து கிடைச்சோம்.
1: அப்போ நீர் மேலாண்மை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்
0: இன்றைய
1: மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல். ஏ

வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில் மலர் சாகுபடிக்கான முக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். நிலம் மற்றும் மண் தயாரித்தல். மலர் சாகுபடிக்கு மண்ணின் கார அமிலத்தன்மை pH 6.0 முதல் 7.0 வரை இருப்பது மிக சிறந்தது. நிலத்தை 2 முறை நன்கு உழுது ஏக்கருக்கு 10 டன் வரை நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இட்டு மண்ணை வளப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு செடியின் வேர்பகுதிக்கும் நேரடியாக தண்ணீரை செலுத்துவதால் நீர் வீணாவது தடுக்கப்படுகிறது. தண்ணீருடன் சேர்த்து உரங்களையும் சொட்டு நீர் மூலம் செடிகளுக்கு அளிக்கும் போது உரங்களின் வீணடிப்பு தடுக்கப்பட்டு செடிகள் வேகமாக வளரும். மல்லிகை, முல்லை போன்ற கொடி வகைகளுக்கு 5 அடி இடைவெளியில் குழி எடுத்து சரியான இடைவெளியில் பந்தல் அமைத்து வளர்க்க வேண்டும். ஒரே மாதிரியான தரம் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பூக்களை பெற செடிகளை நெருக்கமாக நடும் அடர் நடவு முறையை பின்பற்றலாம். பசுமை குடில் சாகுபடி ரோஜா, கார்னேஷன், செண்டுமல்லி போன்றவற்றை பாலிஹவுஸ் அல்லது நிழல்வளை குடில்களில் வளர்க்கலாம். தட்பவெப்ப நிலை, ஈரப்பதம் மற்றும் சூரிய ஒளி ஆகியவற்றை செயற்கையாக கட்டுப்படுத்தி ஆண்டு முழுவதும் தரமான பூக்களை உற்பத்தி செய்ய முடியும். அதிக மகசூல் பெற பூச்சிகள் மற்றும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து கட்டுப்படுத்த வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல், பஞ்சகாவியா மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மலர் சாகுபடியில் நிறைவான லாபம் எடுக்கும் விவசாயிகளின் அனுபவம் மற்றும் பராமரிப்பு முறைகள் பற்றி அறிய, மலர் சாகுபடியில் லாபத்தை அதிகரிக்க நீங்கள் எந்த மலர் வகையை பயிரிட திட்டமிட்டுள்ளீர்கள் அல்லது எந்த மண்ணின் தன்மையில் சாகுபடி செய்ய நினைக்கிறீர்கள் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மல்லிகை, சாமந்தி, ரோஜா இவற்றை எப்படி பயிரிடுவது என்று அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான விவசாயிகள் நெல், நிலக்கடலை, சோளம், முந்திரி, தென்னை, வாழை போன்ற பயிர்களைத்தான் காலங்காலமாக சாகுபடி செய்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பரவலாக மலர் சாகுபடியிலும் பல விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சில விவசாயிகள் மல்லிகை, சந்தன முல்லை, செவ்வந்தி, சம்பங்கி போன்ற மலர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மல்லிகை, சந்தன முல்லை ஆகிய மலர்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து கணிசமான லாபம் பெறுகிறார்கள் சிலர். ஆடி மாதத்தில் என்ன பயிர்

இயலாம். ஆடி மாதத்தில் காய்கறிகள், தானியங்கள், மானாவாரி பயிர்கள் மற்றும் மர வகைகளை நடவு செய்வது சிறந்தது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது நம் முன்னோர்களின் பொன்மொழி. இந்த மாதத்தில் விதைக்கப்படும் பயிர்கள் அடுத்து வரும் பருவமழையை பயன்படுத்தி செழித்து வளரும். ஆடி மாதத்தில் விதைக்க ஏற்ற முக்கிய பயிர்கள் காய்கறி பயிர்கள் ஆகும். கத்தரை ஆடி மாதம் விதைப்பதற்கு மிகவும் உகந்தது. வெண்டை 45 நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது. இதர காய்கறிகள் தக்காளி, மிளகாய், அவரை, கொத்தவரை, புடலங்காய், பாகற்காய் மற்றும் பீக்கங்காய், இவைகளையும் நாம் பயிரிடலாம். தானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் என்று பார்க்கும்போது மானாவாரி பயிர்கள் சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி சாமை, பயிர் வகைகளில் உளுந்து, துவரை, நீண்டகால பயிர்கள் மற்றும் மரங்களாக தென்னை மற்றும் வாழை ஆடி மாதத்தில் நடவு செய்வது செழிப்பான வளர்ச்சியை தரும். செம்பருத்தி மற்றும் பிற நறுமண மலர் செடிகளையும் நடவு செய்யலாம். தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை இணையதளம் வழியாக தேவையான காய்கறி விதைகளை நீங்கள் பெற விண்ணப்பிக்கலாம். மேலும் வீட்டுத் தோட்டம் அமைக்க உகந்த காலமாகும் இது. இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: கூலம் பரப்பி கோமியம் சேர், கூலம் பரப்பி கோமியம் சேர். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன் துவரை சாகுபடியை பொறுத்தவரை அறுவடை காலம் பயிரிடப்படும் ரகங்களை பொறுத்து மாறுபடும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய தவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தவைக்க அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில்

ஸ்ரீதேவி சீன தைபேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் நாம் மனம் கவரும் பாடல் காற்றலையில் இதோ.
1: தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது தருகிறது

காஞ்சி இல்ல அடுத்த வேலை கவலை இல்ல ஆனாலும் கூத்தடித்தோம் தோந்தனத்தினத்தோம் தனத்தின்

மத்தி அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்ததாய் வளம் வரும் பாடல்.

0: எல்லாரும் எங்கட வர்றீங்க?
1: கேளே, உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலகையும் பூத்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா துமுஸ்கா அதுமுஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
3: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
3: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: நேரம் 8:30. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
2: மதுரை மண்ணில் மலர்ந்த கலை, மங்கையர் மனதில் நிறைந்த நிலை, புள்ளிகள் பூத்து பேசும் அழகு, சுங்குடி சேலை தமிழின் செழிப்பு. ஆமாம் நேர்களே, மதுரை மண்ணின் ஒரு முக்கியமான ஒரு அழகு அப்படின்னா அது வந்து நம்ம சுங்குடி சேலையத்தான் இருக்கும். இது வந்து பல நூற்றாண்டுகளாக மதுரை மண்ணில் பிறந்து இன்னைக்கு உலகம் எங்கும் இன்னைக்கு சுங்குடி சேலையை வந்து அணியக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. அந்த சிறப்பு வாய்ந்த சுங்குடி சேலை தயாரிக்கும் உற்பத்தியாளர் திரு ரமேஷ் சார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய தொழில் அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதாவது மதுரை மண்ணுக்கு ஏற்ற ஒரு பொருள், ஒரு சேலையை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். அது சுங்குடி சேலை. தனியோ சேலை ரகங்கள் இருக்கு, அதில் இந்த மண்ணுக்குரிய ஒரு சேலையை வச்சு நீங்கள் தயாரிக்கிறீங்களே, எப்போ இருந்து இந்த சுங்குடி சேலை நீங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிங்க?
3: ஆகாசவாணி நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பரம்பரை தொழில், நாங்கள் இது 6வது தலைமுறையாக பண்ணிட்டே இருக்கோம். படித்து முடித்தோன்னே 80ல் நாங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சுங்குடியை பற்றி சொல்லணும்னாங்க, சுங்குடிக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா மதுரை வைகை ஆற்று தண்ணி, மதுரை மண். இந்த சுங்குடிக்கு சாயத்துலேயும் சரி அந்த ஃபினிஷிங்லேயும் சரி நல்லா இருக்கும், ஒரு தெளிச்சியாக தெரியும். இந்த சுங்குடி புடவை ஆக்சுவலாக ஒரு புடவை ரெடி ஆகணும்னா 30-45 நாள் ஆகும். அந்த கை முடிச்சு சேலை சொல்லுவோம்.
2: ஹேண்ட்மேடு பண்ணணும்னா 35 நாள் ஆகுமா?
3: உறுதியாகும். 10 நாளே முடிக்கலாம். புள்ளி கம்மியாச்சுன்னா 10 நாள், ஒரு 1000 புள்ளின்னா 10 நாள் முடிச்சு சாயம் போட்டு வெளியே கொண்டாந்துடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு 5000 புள்ளி 10000 புள்ளி என்னும் போது அந்த நாள் ஆயிடுது. அதே நேரத்தில் அன்னைக்கு போட்ட கிராஃப்ட் பர்சன் மாதிரி இன்னைக்கு கையில் முடிச்சு போடுறதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் 2 நாளில் 20,000 புள்ளி போட்டிருக்கோம், 15,000 புள்ளி போட்டிருக்கோம்ட்டு. மல்லு கட்டினா கூட எங்களால் முடியலை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் உட்காந்து வேலை பார்க்க முடியும். கொஞ்சம் இளரத்தம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்குறாங்க. ஏன்னா இது பண்ணுறவங்க எல்லாமே 50-60 வயசு 70 வயசு தாங்க. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பெஷலாக த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து பசங்க படிக்க வர்றாங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறோம் பாருங்கள், அவங்களும் படிக்க வர்றாங்க, சொல்லித்தர்றோம். சில பேர் வந்து பிலோ பாவர்ட்டியில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீயாக சொல்லித்தர்றோம். இது ஒரு காலத்தில் சௌராஷ்டிரியனாகி நாங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஆளுக வேணும், ஆளுக ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு இப்போது யாருனாலும் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்குன்னா ஃப்ரீயாக அவங்க வீட்டிலே போய் உட்காந்து சொல்லித்தர்றோம்.
2: சார், மதுரையின் அழகு பார்த்தா மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து வந்து மதுரை சுங்குடி சேலைன்னு சொல்லுவோம். அது என்ன சார் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, சுங்குடி அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
3: இது வந்துங்க எங்கள் அசோசியேஷன்லேயும் சொல்லுவாங்க, சுங்குடி அசோசியேஷன்லேயும் சொல்லுவாங்க, எது செஞ்சாலும் தெரிஞ்சு செய்யணும், எந்த வினாவுக்கும் நம்ம வந்து ஒரு விடை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல சுங்குடி எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்க, உண்மையிலே அருமையான க்வெஸ்சன். சுண்ணம், இப்போ வந்துட்டு சமஸ்கிருதத்தில் சுண்ணம்னா பூஜ்யம் சொல்லுவாங்க, பூஜ்யம். அந்த பூஜ்யம் தான் புள்ளியாக கொண்டாந்துருக்கும். அந்த புள்ளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த காலத்தில் வீவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீவிங் முடிஞ்சவொன்னே அந்த நெசவு தொழில் முடிஞ்சோன்னா ஆத்தோரமாக போய் அந்த மலர் பரப்பு இருப்பாங்க, அப்புறம் வந்து குளிப்பாங்க. 5 சாயிரம் நேரம் வானம் வந்துட்டு அந்த புளு கலர்லாம் வரும். அந்த வானத்தை அவங்க சேலையாக பாவிச்சு பண்ணியிருக்காங்க. வானத்தை சேலையாக பார்த்துட்டு நட்சத்திரத்தை புள்ளியாக பார்த்துருக்காங்க. அப்போது அந்த புள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த ரவுண்டு கொண்டாடணும்னு பார்க்கும்போது தான், குளிச்சுட்டு சடை போடுவாங்க, லேடிஸ் எல்லாம் சடை பண்ணுவாங்க பாருங்கள், அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இது மாதிரி நம்ம பண்ணால் என்னான்ட்டு அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது விளக்கமாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தான் போக வேண்டியிருக்கு. இயற்கையோட ஒரு ஒன்றிய ஒரு கலை இந்த சுங்குடி கலை,
2: இயற்கையோடு இணைந்த ஒரு கலையை வந்து சுங்குடி சேலை அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். இந்த சுங்குடி சேலையுடைய ஆண்டுகள் வரலாறு எத்தனை வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: ஒரு 300-400 வருஷமாக இருக்கு.
2: ஓ, 400 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட சேலையா?
3: ஆமாங்க, ஆனால் 500 கூட இருக்கலாம். அதான் சொல்கிறேன், எழுத்து வடிவம் இல்லாமல் பிடிச்சி காது வழியாக தான் கேட்டிருக்கோம். சில பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு எங்கள் முன்னோர்கள் சொன்னது, எங்கள் தாத்தா பூட்டன் பூட்டி அவங்க சொல்றதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டு வர்றோம்.
2: இப்போ நம்மளுடைய மேனுஃபேக்சர் யூனிட் நம்ம கம்பெனி எந்த இடத்துலங்க சார் இருக்கு?
3: சார், நான் ஒரு காலத்தில் வீட்டிலே வச்சு பண்ணோம்.

0: எல்லாருமே வீட்டில் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்குன்னு கம்பெனி தனியாக இல்லை அந்த காலத்தில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு தனியாக கம்பெனி தனியாக இருக்கு. நான் வந்து ஒரு மாஸ்டர் டையட்டை கொடுக்குறேங்க, டை பண்ணுறதுக்கு மாஸ்டர் டையட்டை கொடுத்துருவேன். அவர் டை பண்ணி கொடுத்தா ஒரு புடவைக்கு எவ்வளோன்று சார்ஜ் கேட்பாங்க, அதை நான் கொடுத்துருவேன். இயற்கை சாயம் மட்டும் வந்து வீட்டில் போட்டிருந்தேன், அது இடம் சரியாக பத்தலைன்ட்டு இயற்கை சாயம் போடுறதுக்கு தோட்டம் துறவு இருக்கிற இடத்துக்கு போயிடுவேங்க.
1: நீங்கள் வந்து சுங்குடி சேடை மட்டும் தான் தயாரிக்கிறீங்களா, மற்ற சில ரகங்கள் தயாரிக்கிறீங்களா?
0: நான் சுங்குடி சேலை மட்டும்தாங்க தயார் பண்ணுறேன். அதில் வந்து கை முடித்து தயார் பண்ணுறேங்க. சிலது நேரம் வந்துட்டு கஸ்டமர் விருப்பப்படி வேக்ஸ் பிரிண்ட் பண்ணுவேன். அதே நேரத்தில் காட்டனில் பண்ணது இப்போ பட்லையும் பண்ணுறேன்.
1: சார், இப்போ எந்த ஒரு பொருள்னாலும் கண்டிப்பாக ரா மெட்டீரியல் மூலப்பொருள் நம்மளுக்கு வேணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சுங்குடி சேலைக்கான மூலப்பொருள்லாம் எங்கே இருந்து வாங்குறீங்க?
0: கைத்தறி புடவை காட்டனும் பட்டும் வந்து மதுரையிலே வாங்கிக்கிறேங்க. மற்றது வந்துட்டு கோயம்புத்தூர் இந்த ஈரோடு அங்கேருந்து வருதுங்க.
1: வாங்கி வீட்டில் வச்சு இப்போ ரெடி பண்ணுறீங்களா?
0: ஆமாம் ஆமாங்க.
1: எத்தனை பேர் சார் வேலை பார்க்குறாங்க?
0: அதுதான் சொல்கிறேன்னுங்க. இப்போ வேக்ஸ் பிரிண்ட்னா ரெண்டு பேர் வந்து எடுத்து கொண்டு போயிடுவாங்க. டையிங் வந்து டையர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். டை போட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கஞ்சி போடுறதுக்கு தனியாக இருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்னா எப்படியும் ஒரு 10 பேர் வேணுங்க. அந்த 10 பேருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பிரிச்சிடறோம். அவங்கவுங்க எடுத்துகிட்டு போய் வேலையை முடிச்சுட்டு அங்கங்கே செயின் மாதிரி வந்து கடைசியில் ரா மெட்டீரியல் தான் நான் கொடுப்பேன். கடைசியில் என் கைக்கு வரும்போது அது ஃபினிஷிங் மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகி வந்துடும். 5 பேருக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆகிடுது. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மி.
1: உண்மைதான்.

0: சார், இப்போ சுங்குடி சேலைந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கு, அதோட வரவேற்பு எப்படி சார் இருக்கு?
1: இன்னைக்கு சுங்குடி சேலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. இது வந்து இப்போ லேபர் ஷார்ட்டேஜ்னால உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறோம். இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க லேபர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டையிங்க்கு ஆள் கிடைக்காம, இந்த கிளாம்பிங் பண்ணுறதுக்கு, டை பண்ணுறதுக்கு, அலசுறதுக்கு, செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10,000 பேர் வேணுங்க. இன்னைக்கு மதுரை பூரா ஒரு 10,000 பேர் இருந்தோம்னா நல்லா இருக்கும் தொழில்.
0: அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க ஹேண்ட்மேடு, இந்த கையால் செய்யறதுக்கு தான் இவ்வளவு தேவைப்படுதா, மிஷின் இவ்வளவு பேர் தேவைப்படாது?
1: நான் சொல்றது கையால் செய்யறது அது வேற. மொத்தத்துக்கு ஜென்ரலா இன்னைக்கு நம்ம பஜார்ல சுங்குடி படவை பாக்குறோம்னா 500 ரூபாயிலிருந்து 2,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. அதுதான் இன்னைக்கு நல்ல ஓட்டம், நல்லா போயிட்டே இருக்குது த்ரூஅவுட் வேர்ல்டு. இன்னும் சில பேர் வந்துட்டு நல்லா அந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பட் உற்பத்தி கம்மியாயிடுது. நாளைக்கு ஒரு க்வெஸ்டின் மார்க்ல தான் இருக்கு, ஆள் கிடைக்கல, எல்லா பக்கமும் ஷார்ட்டேஜ் தான். ஷார்ட்டேஜ் இல்லைன்னா நல்லா பண்ணிட்டு போவாங்க, நிறைய இப்போ பண்றாங்க. இப்போ சுங்குடி வந்து பண்றாங்க, ஆள் இல்லாம அவஸ்தப்படுறாங்க.
0: இப்ப சுங்குடி சேலை எப்படின்னா, சுங்குடி சேலைக்கும் மற்ற சேலைகளுக்கும் என்ன சார் அப்படி வித்தியாசம் இருக்கும்?
1: நல்ல அருமையான க்வெஸ்டின்ங்க. இது உடுத்தவங்க வந்து சொல்லுவாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது.
0: சரி,
1: கெமிக்கல் டைங்கே போட்டால் கூட அசோஃபிட்டில் தான் போடுவாங்க, எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும். உடுத்துறதுக்கு ரொம்ப நல்ல காட்டன் பாருங்க. ஒரு காலத்தில் வயசானவங்க தான் கட்டுவாங்க, வயல் வேலைக்கு போகிறவங்க கட்டுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட் கூட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு வரவேற்பு இருக்கா?
1: நல்ல வரவேற்புங்க. 2012-13 வந்து நம்ம மாமதுரை போற்றோம் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க.
0: ஆமாங்க சார்.
1: அப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கல்லூரிக்கெல்லாம் எங்களுக்கு போய் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியாளர் அன்சுல் மிஸ்ரா அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டு எல்லா காலேஜ்ல இருந்து அந்த செக்ரட்டரி பிரின்சிபல்லாம் கூப்பிட விட்டு இவங்க வருவாங்க, இவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இடம் கொடுத்து விற்பனைக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்களுக்கு அந்த நேரம் மட்டும் எங்க அசோசியேஷன் மெம்பர்களுக்கு மதுரையில் உற்பத்தி பண்றவங்களுக்கு அந்த ஒரு 10-15 நாள்ல 60-70 லட்சம் ரூபாய்க்கு ஓடிச்சு சுங்குடி செலவு விற்பனை ஆச்சு.
0: அருமை அருமை.
1: இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கல்லூரி மாணவிகள் கூட இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்குன்ட்டு. பிப்ரவரி 8 சுங்குடி டேன்னு அவரும் அரௌன்ஸ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு பார்த்தா மதுரையே பூராமே சுங்குடி செலை கட்டிட்டு வந்தாங்க. எல்லா பக்கமும் பார்த்தா எங்க போனாலும் சுங்குடி செலை தான். அந்த கடைக்காரங்களுக்கு புரியல, என்ன எல்லாருமே சுங்குடி சுங்குடின்னு கேக்குறாங்களேன்ட்டு. ஸோ அது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. அப்போ நல்லா புரிஞ்சிச்சு நிறைய பண்ணணும், ஒரு வேகம் எங்களுக்கு நல்லா வந்துச்சு, இன்னும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு ஏதாச்சும் இன்னும் செய்யணும்னும் போது நிறைய நிறைய டிசைன் கொண்டாந்தோம். அப்போ தான் இந்த கைக்கட்டு சுங்குடிக்கும் ஒரு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சு எங்களுக்கு.
0: இப்போ வந்து சுங்குடிச்சேரியில் நீங்கள் வந்து ஹேண்ட்மேடு கையாலையும் செய்கிறீங்க, மிஷின்

0: ப்ளீஸ் சரிங்க, இதுக்கான பட்ஜெட் விலைவாசி எப்படி இருக்கு?
1: 500 to 2000 வரைக்கும் மிஷின்ல பண்றது. மிஷின் என்ன, அந்த வீவிங் மட்டும்தான் மிஷின்ல நடக்குதுங்க. அது பவர் லூம் சொல்லுவோம், பவர் லூம்ல இருந்து ரா மெட்டீரியல் வரும், வந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க கையில தான் பண்ணணும். செலவு பண்றது கையில தான் பண்ணுவாங்க, அந்த பிரிண்ட் அடிக்கிறது வேக்ஸ் பிரிண்ட் அடிக்கிறதும் கையில தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கை முடிச்சும் கையில தான் பண்ணுவாங்க, அந்த சாயம் நினைக்கிறது கையில தான் பண்ணுவாங்க. அங்கே வந்து மிஷினே வராது எங்கேயுமே. அந்த உற்பத்தி பண்ற ரா மெட்டீரியல் மட்டும் தான் மிஷின், மற்ற எல்லாமே கையில தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 200-300 சேலம் முடிக்கலாம்.
0: மிஷின் மேடு
1: நாட்டு அந்த வேக்ஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் பிரிண்ட் வந்து ஒரு நாளைக்கு 200-300 புடவை முடிக்க முடியும். இது அப்படி இல்லை, அந்த கை முடிச்சு மட்டும் 30-45 நாள் ஆகுது. ஒரு சில இன்னும் கொஞ்சம் அந்த 15,000 புள்ளி வேணும், ஒரு கட்டத்துக்குள்ள புள்ளி போடணும்னா அது 60 நாள் கூட ஆகும். இப்ப சிலுக்குன்னு எடுத்தோம்னாங்க, காட்டன்ல முடிச்சு போடுறதுக்கும் சிலுக்குல முடிச்சு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நவுண்டு நவுண்டு போகும், அது பத்திரமா பார்த்து போடணும். ஏன்னா எல்லாம் பார்த்து போய் எங்கேயாச்சும் நடுவில் ஒரு புள்ளி காணலா கூட அந்த பக்கம் ஒரு 10-20 புள்ளி போயிடும். சாயம் போடும்போது எப்படியும் வந்து ஒரு 10% புள்ளி காணா போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பண்ணணும், ஈஸியாக பண்ணிட முடியாது.
0: சுங்குடி சேலை எப்படினாலே அதுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் GI சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி கொஞ்சம் எங்கள் நேரில் சொல்லுங்க சார்.
1: ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் பூகோள குறியீட்டன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனுக்கு முன்னாடி, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனுக்கு பின்னாடின்னு பார்க்கும்போது, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்தோடனே தான் இன்னைக்கு உலகம் பூரா சுங்குடியை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்குறாங்க, அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அது எப்படி வாங்கினோம்னா, எங்களுக்கு 2001 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு நம்ம இந்த கோஆப்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அது வந்து படித்து பார்க்கும்போது இந்த சுங்குடி சேலை நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க, பழைய காலத்துலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, சௌராஷ்டிரியன் பட்டுநூல்காரங்கன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வரலாறு கிடைக்குமா, பழைய ஃபோட்டோஸ் இருக்கா, ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கேட்குறது 2001 ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனில் சுங்குடி புடவை கொண்டாடலாம்னு இருக்கோம்னு எங்களுக்கு அப்போ புரியலை. பூகோள குறியீட்டுன்னு சொன்னாங்க, சரி ரைட்டு. நாங்கள் வந்து 2004 பேப்பர் சப்மிட் பண்ணோம், 2003 சப்மிட் பண்ணோம், 2004 ஒரு இன்ட்ரி மாதிரி வச்சாங்க சென்னையில் வச்சு. நாங்கள் அந்த பழைய காலத்து ஃபோட்டோஸ் ஃபைல் அது இது கொடுத்தோம். ஆனால் அவங்க நீளம் ஆகலாம், இந்தந்த டையிங் தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு நேச்சுரல் டையிங், செகண்ட் அசோஃபிரி, 3 வந்து வேட் கலர், 4 நப்தல், மற்றதெல்லாம் இருந்தால் அது கிடைக்காதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பொருளுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் பூகோள குறியீட்டுன்னு கிடைக்கணும்னா அந்த பொருளுடைய உற்பத்தியான இடம் தான் சொல்லி தந்தாங்க. மதுரை பூமிக்கு சுங்குடி, மதுரை மல்லி, மதுரை சுங்குடி அது கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் 4 கஷ்டப்பட்டோங்க, நிறைய டீம் ஒர்க் பண்ணோம். அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து நிறைய டீம் ஒர்க் பண்ணாங்க. அசோசியேஷனில் வந்துட்டு 20-80 வரைக்கும் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து பொறுமையாக இது பண்ணி அதை கொடுக்கும்போது எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க.
0: அதை எல்லாருமே சேர்ந்து இணைந்து புவிசார் குறியீடு சுங்குடி சிலைக்கு வாங்கிட்டீங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு பிரபலம் ஆயிடுச்சு.
1: ஆமாம்,
0: இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே ஒன்று தனியாக செய்வாங்க, இல்லைன்னா குடும்பத்தோட சேர்ந்து வந்து கூட்டாக செய்வாங்க. அந்த வகையில் இப்போ சுங்குடி சிலையில் வந்து உங்களுக்கு வந்து உடன் இருந்து ஹெல்ப் பண்ணுறது யாருங்க சார் பண்ணுறாங்க?
1: என்னுடைய மனைவி வசுமதி தேவி.
0: எந்தெந்த விதத்தில் சார் ஹெல்ப் பண்ணுறாங்க?
1: இப்போ ஒரு புடவைன்னாவே டிசைன் தானங்க முக்கியமாக பேசும்.
0: ஆமாம்,
1: அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிட்டுவாங்க. அவங்களே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டைரியில் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, என்ன டிசைன் போடலாம், இந்த டிசைன் போட்டிருக்கோம், நாளைக்கு இந்த டிசைனில் என்ன மாற்றம் செய்யலாம், இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், என்ன காம்பினேஷன் இருந்தால் சேல்ஸ் ஆகும். அந்த கஸ்டமருடைய மனசை அறிஞ்சு அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேக் போன் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு பேக் போன் மாதிரி என்னுடைய மிஸ்ஸஸ் தாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மதுரையைச் சேர்ந்த சுங்குடி சேலை தயாரிப்பாளர் AK ரமேஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

ஆகாஷ் வாணி மதுரை மதிய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மதுரை தென்றல். நேரம் 8:45. மதுரை தென்றலில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்

ஆகாஷ் வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுர தென்றல், மதுர தென்றலில் அடுத்து வரும் பாடல் இதோ காற்றலையில்.

இத்துடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு மற்றும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மாநில சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் மற்றும் தலைமை பொது மேலாளர் திரு டி என் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன்.
2: நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது ஃபுல் பெட்ரோலு, அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போஸ் E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 இப்போ சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடு இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டுருக்கு.
1: நிச்சயமாக சார், வேர்ல்டு வைடாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
2: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 இப்போ சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மெனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு இரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3-3.5 மந்த்ஸ் பார்த்துட்டுனா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸ் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு 1 இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. செகண்ட், நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமாக வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனால் நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசாக எதிரொலிக்கல. அதுக்கு ஏற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியாக வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போ அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்ல இருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
2: டெஃபினட்டாக, பிகாஸ் நான் இப்போது அந்த 3 விஷயம் சொன்னது வந்துட்டு இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ணதுனால பெனிஃபிட்ஸில் நான் கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுன்னா 245 லேக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுன்னா 1.44 லேக் கரோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லேக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, ப்ளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல்.
1: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா? எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
2: அப்சல்யூட்லி, அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம ஃபுல்லி டிபெண்டாக இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாகிறது சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட். செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
1: நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது. என்னென்னா, நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை

0: வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. இப்போ நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வாகனங்களில் வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால என்ஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் சார்.
1: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டுலை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவர் 2010 பார்த்துட்டுனா ஓஇஎம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்னென்னா கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வேண்டா. டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்தம் வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போது 2 மாதம் முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டில்லை. ஸோ தட் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள்.
0: அதாவது வண்டியை வந்து சரியாக பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைமில் வந்து சர்வீஸ்க்கு விட்டு சரியான டைமில் எதாவது பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது சார்.
1: அப்சல்யூட்லி.
0: இன்னொன்று வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு ப்ரீமியம் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார், அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கான பதில் என்ன சார்?
1: இன்சூரன்ஸ் கிளைம்லே ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
0: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள்கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அந்த பெட்ரோல் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு ஊறுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்லை தவறாக பரப்பப்படுதா?
1: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதில் இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ கம் இன் த மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தன், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அதை எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
0: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்க்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார்? அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
1: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னால் நீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸை வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்டேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
0: 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார், அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுல இருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டி தான் அதான் யூஸ் பண்றேன், என்னோட காருக்கு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, புகை அந்த மாதிரி தற்பாருந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எது துருப்பிக்கோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் E20 பெட்ரோல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது. மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யாரை வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
1: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்க

0: கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, அதில் கால் பண்ணலாம். எங்கள் எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்குது, அதில் கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே, எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டுட்டு அவாக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். எனி டவுட் இருந்ததுன்னா தி ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
1: இப்போ நாட்டோட பொருளாதாரத்தில் வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்தில் இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோடைய பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
0: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
1: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்குது. இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணால் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
0: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ்

0: பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க 80% வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம், இறக்குமதி பண்ணுறோம். அப்படி இருக்கிற சூழலில் நாட்டோட பொருளாதாரத்தில் இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோடைய பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
1: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
0: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்குது. இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணால் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
1: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதேமாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ இன்றைக்கி 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
1: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்ம, அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணா அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
0: நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
1: ஆமாம்,
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ வெரி மச்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. பக்தி பாவங்கள் வாத்சல்யா துளசிதரன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை. வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீயஸ்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமகிருப்பையினாலையும் சத்குருநாதாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தினாலையும் பக்தி பாவங்கள் அப்படின்ற தலைப்பில் பகவானை நோக்கி எந்தெந்த பாவங்களில் பக்தி பண்ணலாம் அப்படின்றதும் எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த பாவத்தை வெளிப்படுத்தி பக்தி பண்ணினார்கள் அப்படின்ற கதைகளையும் தத்துவத்தையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிட்டியிருக்கு. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்வேறு நாமங்கள், அதில் முக்கியமான நாமங்கள் பக்த பராதீனன், பக்த வத்சலன், பக்த வஷ புருஷன் அப்படின்னு எல்லாம் பக்தி சார்ந்த நாமங்களே. இதன் மூலமா என்ன அர்த்தம், என்ன தாத்பரியம் அப்படின்னா, பகவான் பக்திக்கு கட்டுப்பட்டவன், பகவான் பக்தாளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்றது தான் இந்த நாமம் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தேஷம். பகவானே பாகவதத்தில்

ஹே துர்வாச முனிவரே, நான் சுதந்திரன்னு நினைச்சுட்டு இருக்கேள், என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சுட்டு இருக்கேள். ஆனால் அப்படி கிடையாது, நானும் பக்திக்கு கட்டுப்பட்டவன், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன், பக்த பராதீனன், சுதந்திரன். சுதந்திரமா என்னால் எதுவும்

கிடையாது, ஸ்வதந்திரன் அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தாள் எப்படி என்ன கட்டுப்படுத்துறா, எப்படி அவர்களுடைய வசத்துல என்ன வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, வசீ குர்வந்தி மாம் பக்த்யா சத்ஸ்த்ரீய சத்பதிம் யதா. ஒரு நல்ல குலத்துல பிறந்த பெண் எப்படி தன்னுடைய சேவையினாலையும் சுஷ்ரூஷையினாலையும் பணிவிடையினாலையும் தன்னோட கணவனை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்கிறாளோ, அதுபோல பக்தர்கள் எல்லாரும் சேவையினால பக்தியினால என்ன கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் வேறில்லை, சாதுக்கள் வேறில்லை, என்னோட ஹிருதயத்திலும் சாதுக்களே இருக்கா, சாதுக்களோட ஹிருதயத்திலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவானே பாகவதத்தில் சொல்லியிருக்கார். அப்போ பகவான் எதை பார்க்கறார் அப்படின்னா, பக்தியை பார்க்கறார். பக்தர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பக்தி பாவத்தை அவர் கிரகிச்சுக்கிறார். அதனால தான் பாவ கிராகி ஜனார்தன அப்படின்ற பெயரே இவருக்கு உண்டு. பக்தி பக்தி அப்படின்னா எதை எதிர்பார்க்கிறார், எதை கொடுக்கணும். மகாபாரதத்தில் ஒரு சம்பவம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவ தூதனா ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். சந்தேசத்தை எடுத்துண்டு அப்போ துரியோதனன் ஒரு பெரிய விருந்த ஏற்பாடு பண்றான். அந்த விருந்த நிராகரிச்சுட்டு பகவான் விதுரரோட ஆத்துக்கு போறார். அவர் கொடுத்த பழங்களை சாப்பிடுறார். இதுல உள்ள தத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் நன்னா சாப்பிட்டிருக்கார், அவருக்கு இதுக்கு மேல வயர்ல இடமே இல்லை, அந்த அளவுக்கு சாப்பிட்டிருக்கார். அவர்கிட்ட போய் இன்னும் நிறைய பக்ஷணங்கள் இருக்கு, இன்னும் பெரிய விருந்தே இருக்கு, நீங்க என்ன இப்பவே போதும் போதும்னு சொல்றேன், இன்னும் எடுத்துக்கோங்கோ இன்னும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னானா, அவரால் ஒரு பறிக்கையாவது எடுத்துக்க முடியுமா? இதே இன்னொருத்தர் இருக்கார், ரொம்ப காலமா சாப்பிடாம, ரொம்ப நாட்களா சாப்பிடாம அப்படியே உடம்பெல்லாம் மெலிந்து போயிருக்கம். அவர்கிட்ட போய், சுவாமி பெரிய விருந்து ஏற்பாடு பண்றதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஒரே ஒரு பழம் தான் இருக்கு, இதை ஏத்துக்கிறேளா அப்படின்னு கேட்டா சந்தோஷமா ஏத்துப்பார் இல்லையா? இதுக்கும் மகாபாரதத்துல நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? பகவான் துரியோதனனோட ஆத்துக்கு போகும்போது அவருக்கு பசி எடுக்கல, விதுரரோட ஆத்துக்கு போகும்போது பசி எடுத்தது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, பகவான் எதை ஏத்துக்கிறார் எதை ஏத்துக்கல அப்படின்றது தான் இங்க முக்கியம். பகவான் விதுரர் கொடுத்த பழங்களை ஏத்துக்கிறார், ஏன்னா விதுரரோ பக்தியோடு கொடுத்தார். பகவான்காக பண்றோம், பகவான்காக பண்றோம், அவருக்கு பண்ணக்கூடிய சேவை அவருக்கு பிரசன்னத்தை உண்டாக்கணும், ஆனந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுத்ததால, பார்த்து பார்த்து சமர்ப்பிச்சதால பகவான் திருப்தியா அது ஏத்துக்கிறார். ஆனா துரியோதனன் கிட்ட போகும்போது அது அகங்காரத்தோட வெளிப்பாடு. எனக்கு நிறைய பணம் இருக்கு, எனக்கு நிறைய பலம் இருக்கு, என்னோட அந்தஸ்து என்ன அப்படின்னு ஏற்பாடு பண்ண விருந்து அப்படின்றதுனால பகவான் அதை நிராகரிக்கிறார். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவானுக்கு பசி எடுத்ததா எடுக்கலையா அப்படின்றது கிடையாது, அவருக்குள்ள பசி, அவருக்குள்ள ஏத்துக்கணும், இதை ஸ்வீகரிக்கணும் அப்படின்ற பாவம் எப்போ வரும்னா, கொடுக்கறவா எந்த பாவத்தில் கொடுக்கறாளோ அதை பொறுத்து தான் பகவான் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும். கொடுக்கிறவர் விதுரரை போல பகவானுக்காகவே எல்லாம் அர்ப்பணம் அப்படின்னு பக்தியோடு கொடுத்தார்னா பகவான் எவ்வளவு கொடுத்தாலும் ஏத்துப்பார். கூட கூடையா புஷ்பங்களும் கூட கூடையா பழங்களும் எல்லா நதியிலிருந்து சேகரித்த தீர்த்தமும் ஒருத்தர் கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு புஷ்பமோ ஒரே ஒரு பழமோ ஒரே ஒரு சொட்டு ஜலமோ தரக்கூடியவர் இருக்கார். இந்த ரெண்டு பேர்ல யார் யாருடைய பிரசாதத்தை பகவான் ஏத்துப்பார் அப்படின்னா, பகவானே இதுக்கு விடை பகவத்கீதையில சொல்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒருவன் ஒரே ஒரு பத்திரம், ஒரே ஒரு இலை, புஷ்பம் ஒரே ஒரு பூ, பலம் ஒரே ஒரு பழம், தோயம் ஒரே ஒரு சொட்டு ஜலம் தான் கொடுக்க முடிந்தால் அப்படின்னாலும் அதை சந்தோஷமா நான் ஏத்துப்பேன், ஏன்னா யோமே

பக்தியா பிரயச்சதி. அவன் கொடுக்கக்கூடிய பக்தி பாவத்தையே நான் பார்ப்பேனே தவிர கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்போ எவ்வளவு கொடுக்கறோம், என்ன கொடுக்கறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்கறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதனால பிரஹ்லாத சுவாமியும் பாகவதத்துல சொல்லும் போது பிரியதே அமலயா பக்தியா ஹரிரண்யத் விடம்பதம், அமலயா பக்தியா, அமலமான ஒரு கல்மஷமும் இல்லாத தோஷமும் இல்லாத தூய்மையான மனசோட யார் பக்தியோட பகவானுக்கு ஏதாவது சமர்ப்பித்தாலும் அதை அவன் சந்தோஷமா ஏத்துக்கிறான், மீதி எல்லாமே விடம்பனம், பிரயோஜனம் அற்றவை அப்படின்னு பிரஹ்லாத சுவாமியே பாகவதத்துல சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பகவான் சந்தோஷமா நம்ம என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிறார், தகுதி அப்படின்றது கிடையவே கிடையாது. இன்னார்தான் பகவானை போய் பக்தி பண்ணி அடைய முடியும், இன்னார் கொடுக்கறது தான் பகவான் ஏத்துப்பார் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது எத்தனையோ பக்தர்களுடைய கதையில ரொம்ப சுஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது. இந்த பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா அதுல சில பக்தர்களுடைய கதைய கபீர்தாசர் அவருடைய கீர்த்தனையில பாடுறார்.

இந்த கீர்த்தனையில கபீர்தாசர் சொல்றார், வியாத கோண ஆச்சார கியாத்தா, ஆச்சார அனுஷ்டானங்களையே பகவான் ரொம்ப முக்கியமா எண்ணினார் அப்படின்னா, வேடுவனான வால்மீகி பகவானுக்கு எதுக்கு அனுகிரகம் பண்ணணும், படகோட்டியான குஹனுக்கு எதுக்கு அனுகிரகம் பண்ணணும், ரொம்ப அனுபவம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு மட்டுமே அனுகிரகம் அப்படின்னு இருந்தானா, துருவனுக்கோ வெறும் 5 வயசு தான், ஆனா அவர் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் ஓடி வரலையா. வித்யை, யாருக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கோ அவர்களுக்கு தான் அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டானா, கஜேந்திரன் எந்த பாடசாலையில படித்தார் அவருக்கு என்ன தெரியும், ஆனா ஆதி மூலமே அப்படின்னு அவர் கூப்பிட்ட குரலுக்கு பகவான் ஓடி வரலையா. ஜாதி அந்தஸ்து இதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, விதுரரோட கிரகத்துக்கு போனாரே, அவர் கொடுத்த பழம் என்ன, சில சமயம் தோலை கொடுத்தானாலும் அதை சந்தோஷமா ஸ்வீகரிச்சாரே, குஹனோடு ஐவரானோம் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரே, அப்போ ஜாதி அந்தஸ்தையும் பார்க்கறதில்ல. பலம் பௌருஷத்தை பார்க்கறாரா அப்படின்னா, கம்சனை வதம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மதுராபுரியே கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம், ஆனா மெனக்கிட்டு உக்ரசேன மகாராஜாவை விடுவித்து நீங்க தான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்றாரு இல்லையா, அப்ப பௌருஷத்தையோ பலத்தையோ பாக்கறதில்ல. சரி, அழக பாக்கறாரா அப்படின்னா, குப்ஜ அப்படின்னு ஒருத்தி, திரிவக்ரா அப்படின்னு பெயர், 3 இடத்துல கூன் இருந்துதான், அப்பேற்பட்டவக்கிட்டிருந்து சந்தனத்தை வாங்கிக்கிறார்,

அழகையும் பாக்கறதில்ல. சரி, நிறைய பணம் இருந்தா அவ கிட்ட பகவான் போவாரா அப்படின்னு பார்த்தா, சுதாமா கொடுத்த ஒரே ஒரு பிடி அவளை சந்தோஷமா ஏத்துக்கிறார் இல்லையா. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பக்தி முக்கியம், பாவ பக்திகா பூகா சோயி அப்படின்னு இதே கீர்த்தனத்துல கபீர்தாசர் பாடுறார். பாவமும் பக்தியுமே முக்கியம், மற்றதெல்லாமே விடம்பனம், எதுவுமே பிரயோஜனம் இல்லாதவை அப்படின்றத எத்தனையோ கதைகள் மூலியமா, எத்தனையோ சரித்திரத்தின் மூலியமா பகவான் நமக்கு உணர்த்திண்டே இருக்கார். இவ்வளவு சுலபமா நம்மளால பகவான் அடைய முடியும், அந்த மார்க்கத்துக்கு உபாசன மார்க்கம் அப்படின்ற பெயர். உபாசனம், ஆசனம் அப்படின்னா அமர்வது, உப்ப ஆசனம் அப்படின்னா அருகே சென்று அமர்வது. உபாசன மார்க்கத்துல நம்ம பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறைஞ்சுட்டே வரும். நம்ம பகவானை நெருங்கி நெருங்கி நெருங்கி அவர்கிட்டயே போயின்னு இருக்கோம். இந்த உபாசன மார்க்கத்துல முதல் விஷயமா இருக்கக்கூடியது ஹரிகதா ஸ்ரவணமும் நாம சங்கீர்த்தனமும். இதன் மூலமா மனசுல இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் எல்லா அழுக்கும் நீங்கிறது. அதனால பகவானை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். பகவானை உணர்ந்தாச்சு, இப்போ பகவானுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமானது ஏற்படணும். இந்த சம்பந்தமானது எப்படி ஏற்படும், எந்த பாவத்துல சம்பந்தமானதை நம்ம ஏற்படுத்திக்கலாம்? பிரதானமா முக்கியமா அஞ்சு பாவங்கள் உண்டு. சாந்த பாவம், தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். ஒரு பாவத்திலையும் பகவானோட எவ்வளவு கிட்டக்க இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது மாறிண்டே இருக்கும். ஒரே ஒரு நிலம், அந்த நிலத்தில் மாங்காய் செடி, தென்னை மரத்துக்குண்டான அந்த விதை, கொய்யா மரத்துக்குண்டான விதை எல்லாத்தையும் வச்சு நட்டதுக்கப்புறமா அதுக்கு தண்ணி தெளிக்கிறோம். பெரிய மரமாக வளர்ந்ததுக்கப்புறமா மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் தான் கிடைக்கும், தென்னை மரத்துலேருந்து தேங்காய் தான் கிடைக்கும், கொய்யா மரத்துலேருந்து கொய்யாக்காய் தான் கிடைக்கும். வெவ்வேறு மரங்கள்லேருந்து வெவ்வேறு காய் கிடைக்குமா என்ன? மாங்காய் மரத்துலேருந்து நமக்கு தேங்காய் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் பகவானை உபாசனை பண்ணுவா. ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் அப்படின்றது வேற விதமாக இருக்கும். யத் பாவம் தத் பவதி. யார் யார் பகவானை எப்படி எப்படி பார்க்குறாளோ அப்படி அப்படி அவர்களுக்கு அனுகிரகமானது ஏற்படும், பகவானுடைய ஆசிர்வாதமானது கிட்டும். அதனால முக்கியமாக இந்த அஞ்சு பாவங்கள், இதில் முதல் படியாக இருக்கக்கூடியது சாந்த பாவம். யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் எப்பொழுதும் பகவானையே நினைச்சு தியானம் இருந்துன்றிருக்கா இல்லையா? தியானத்தில் முழுகி போய் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனையே பார்க்குறான். தனக்குள்ளேயும் ஈஸ்வரன், வெளியிலையும் ஈஸ்வரன் அப்படின்னு படைக்கும் தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் அழிக்கும் தெய்வமாகவும் அந்த பகவானே இருக்கிறார், பரமாத்மாவே இருக்கிறார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாசுதேவனையே பார்த்துருக்கக்கூடிய சாந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும். இதுக்கு அடுத்த பாவம் தாசிய பாவம். இந்த பாவத்தில் பகவான் தான் நம்மளோட சுவாமி, நம்மளோட நாதன், நம்ம எல்லாருமே சேவகர்கள். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு கிங்கரம் அப்படின்ற பெயர். கிங்கரர்கள் அப்படின்னாலே கிம் கரோமி கிம் கரோமி கிம் கரோமி அப்படின்னு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருக்கக்கூடியவா, எப்பவுமே சேவை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவா. இந்த தாசர்களில் மிகவும் முக்கியமான, மிகவும் சிரேஷ்டமான தாசன் அப்படின்னா அது ஆதிசேஷர் தான். ஏன்னா சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் அப்படின்னு எப்பவுமே சேவை பண்ணிகிட்டே இருப்பார் பகவானுக்கு. அப்படி ஒரு சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் யாமுன முனி. அவர் ஸ்தோத்திர ரத்தத்தில் பாடும்போது

பிரார்த்தனை பண்றார், சுவாமி இப்படி லோகத்துல லௌகிக விஷயத்திலேயே மனசானது ஈடுபட்டுண்டே இருக்கே, எப்போ நான் உன்னை அடைய போறேன், எப்போ எல்லாத்தையும் துறந்து உன்னை அடைந்து உனக்கே சேவை பண்ண போறேன்னு தெரியலையே சுவாமி அப்படின்னு கதறாராம். இந்த சுவாமிக்கு நம்ம தாசனா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத முகுந்த மாலையில குலசேகர் ஆழ்வார் சொல்றார்.

இந்த ஸ்லோகத்துல குலசேகர ஆழ்வார், நான் யாரோ சிற்றரசர போய் நமஸ்காரம் பண்ணலையே, திரிஜகதாமேகாதிபே மூணு லோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவரை நமஸ்காரம் பண்ணுறதுனால, அவருக்கு தாசனாக இருக்கிறதால அவர் அவருடைய பதத்தையே நமக்கு கொடுத்துருவார். சேவியே ஸ்வசிய பதசிய தாத்தரி, அவரோட பதத்தையே கொடுத்து எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட கிருபாளுவான தயாளுவான மூர்த்தி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். இந்த தாசத்துவம் வேணும், இந்த தாசிய பாவம் வேணும் அப்படின்றத தியாகராஜ சுவாமியும் ஒரு கீர்த்தனையில் பாடுறார்.

தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனையில எப்பவுமே உன்னோட தாசனா இருந்து உன் சந்நிதியிலேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எனக்கு அஸ்திரங்கள்லாம் வேணும், எதுக்காகனா

காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரியம் போன்ற என்னோட எதிரிகள் எல்லாரையுமே வீழ்த்துறதுக்கு அஸ்திரம் வேணும். உன்னுடைய இந்த சந்நிதியில நான் தாசனா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கவச்சம் வேணும். என்ன கவச்சம்? ரோம கூர்ச்சைகள் தான் என்னோட கவச்சம். எனக்கு ஒரு முத்ரை இருக்கணும். அது என்னன்னா ராம பக்தி அப்படின்ற முத்ரை. கையில ஒரு வாள் இருக்கணும். எல்லா துஷ்டர்களையும் அசுரர்களையும் வீழ்த்துறதுக்காக. அது என்ன வாள் அப்படின்னா

ராம நாமம் அப்படின்ற கட்கம் வேணும், அந்த வாள் எனக்கு வேணும். இதெல்லாம் வச்சுண்டு உன்னோட சந்நிதியிலேயே எப்பவும் உன் பக்கத்திலேயே நான் இருந்துருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் தியாகராஜ சுவாமி. இப்படி தாசிய பாவத்துக்காக எல்லாரும் இயங்கி இருக்கா, இதுல மிகவும் சிறந்த ராமதாசர் ஆஞ்சநேய சுவாமி. அவர் பண்ண அந்த சேவையை பார்த்து ராமரே சொல்றார், ஏகைகஸ்யோபகாரஸ்ய ப்ராணாம் தாஸ்யாமி தேகபே சேஷஸ்ய உபகாராணாம் பவாமி அரிணினோவயம். ஒரு ஒரு உபகாரத்தையும் எடுத்தானாலே நான் என் பிராணனையே உனக்காக கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனால் நீங்கள் பண்ணின இத்தனை உபகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா காலம் முழுக்க உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ராமரே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறாராம். அப்பேற்பட்ட ராமதாசர் ராமபக்த சிகாமணி ஆஞ்சநேய சுவாமி. இதுதான் தாசிய பாவம். இந்த தாசிய பாவத்தில் என்ன அப்படின்னா, பக்தன் பகவானை விட ஒரு படி கம்மியாக தன்னை எண்ணுகிறான். இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது சக்கிய பாவம். பகவானும் பக்தனும் ஒரே ஸ்தரத்துல இருப்பா, ஒரே நிலையில இருப்பா. இதுக்கு சமபாவம் அப்படின்ற பெயர். பகவான் தான் நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய தோழன், நம்மளுடைய மித்திரன் அப்படின்னு எண்ணி அவனோட சம்பந்தத்தை உருவாக்கி கருதுதான் சக்கிய பாவம். இந்த பாவத்துலதான் எல்லா கோபர்களும் இருந்தா. அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். பாகவதத்தில் சொல்லும்போது

0: विचारुः कृतं पुण्यपुञ्जाः.
1: இந்த பாவத்துல இருக்கக்கூடியவா எவ்வளவு பாக்யசாலிகள் அப்படின்னு பாகவதத்துல பேசுறா. சாந்த பாவத்துல இருக்கிறவா பகவான பரம்பொருளா பாக்கறா. தாசிய பாவத்துல இருக்கிறவா பகவான பரதேவதையாவும் இஷ்ட தேவதையாகவும் பாக்கறா. சாதாரண மர்த்தியர்கள் பகவான பத்தி தெரியாதவா எல்லாரும் பகவான் ஒரு குழந்தை அப்படின்னு பாக்கறா. ஆனா இந்த கோபர்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்யசாலிகள். தான் சாப்பிட்டதை பகவானுக்கு ஊட்டி விடுறா, பகவான் சாப்பிட்டதை தான் வாங்கிக்கிறா. பகவான் மேல இவா எல்லாரும் சவாரி போறா. பகவான் வேகமா போலன்னா அவரை உதச்சி சீக்கிரமா போ சீக்கிரமா போ அப்படின்னு அதட்டுறா. இதெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் கிடைக்குமா? சக்கிய பாவத்துல தானே கிடைக்கும். இந்த சக்கிய பாவத்துல இருந்ததுனால தானே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவ்வளவு அந்யோன்யமா ஒன்னா சேர்ந்தே இருந்தா. அர்ஜுனனே ஒரு சமயத்துல பகவான் விஸ்வரூப தர்சனத்தை காமிச்சதுக்கு அப்புறமா சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேனவாபி அப்படின்னு சொல்றார். உன்னுடைய நிஜமான ஸ்வரூபத்தை தெரியாம உன்னை பத்தி இருக்கக்கூடிய தத்துவத்தை நான் புரிஞ்சுக்காம நீ தான் பரம்பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்காம நான் உன்னை எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், சகா யாதவா கிருஷ்ணா இப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கேனே. ஆனா நீ எதையுமே பெருசா எண்ணாம என்னோட மித்திரனாகவே இருந்தியே அப்படின்னு நமஸ்காரம் பண்றாராம் அர்ஜுனன். சுதாமாவும் சக்கியபாவத்துல தான் இருந்தார். ஆனா துவாரகாதீசனை பார்க்க போறோம் அப்படின்ன உடனே கொஞ்சம் சங்கோச்சம் வந்துருது. அந்த சங்கோச்சத்தை அடியோட விலக்கிட்டார் இல்லையா. அவர் கொடுத்த அந்த அவலை சந்தோஷமா வாங்கிண்டு ஏத்துண்டு ஆலிங்கனம் பண்ணி சுதாமா என்னெல்லாம் நினைச்சாரோ அவருடைய கிரகத்துல இருக்கிறவா என்னெல்லாம் நினைச்சாரோ அதை எல்லாத்துக்குமே கொடுக்கறாரு இல்லையா. இதுதான் சக்கிய பாவத்து.

ஒரே ஒரு ஏற்றம். பகவானும் பக்தர்களும் ஒரே ஸ்திதியில் இருக்கா, ஒரே நிலையில் இருக்கா. இதுக்கு அடுத்த பாவம் வாத்சல்ய பாவம். பகவான் பக்தரை விட ஒரு படி கம்மியாக இருக்காராம். ஏன்னா பக்தர்கள் தான் தான் அம்மா, தான் தான் அப்பா, பகவான் நம்மளோட குழந்தை அப்படின்ற பாவத்தில் இருக்காளாம். இந்த பாவத்தில் முக்கியமாக யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, தசரதரும் கௌசல்யையும், வசுதேவரும் தேவகியும், நந்த மகாராஜும் யசோதா அம்மாவும். இதில் இருக்கிறதுக்குள்ளேயே மகாபாக்யசாலி அப்படின்னா அது யசோதா அம்மா மட்டும்தான். ஏன்னா பாகவதத்திலே சொல்லும்போது

இந்த பாவத்துக்கு எல்லாரும் ஏங்கினாளாம். பிரம்மாவுக்கும் கிடைக்கல, சிவபெருமானுக்கும் கிடைக்கல. தத் வக்ஷஸ்தல நித்திய வாச ரசிகாம் தத் சாந்தி சம்வர்தினியம் அப்படின்னு அனபாயினியா எப்பவும் வக்ஷஸ்தலத்திலேயே வாசம் பண்ணக்கூடிய லக்ஷ்மிக்கும் தாயாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த கோபியான யசோதா அம்மா கிடைச்சிருத்து. யசோதா அம்மா கிருஷ்ணனை எப்பவுமே குழந்தையா மட்டுமே பார்த்தா. கிருஷ்ணன் மண் எடுத்து சாப்பிட்டார் அப்படின்ன உடனே வாயை திறந்து காமி அப்படின்னு அதட்டுறா. கிருஷ்ணனோ வாயை திறந்து காமிக்கிறார். வாயை திறந்தா ஈரேழு புவனங்களும் தெரியறது அவளுக்கு. அப்பவாத யோசிச்சிருக்கணுமோ இல்லையோ, இவர் பரம்பொருள், இவர் பரமாத்மா, இவர் சின்ன குழந்தை கிடையாது, சாதாரண குழந்தை கிடையாது அப்படின்னு யோசிக்கணுமோ இல்லையோ. யசோதா அம்மா மனசுல என்ன தோணித்துன்னா, யாரோ கண்ணு வச்சுட்டா போல இருக்கேன் குழந்தைக்கு, திருஷ்டி சுத்தி போடணும், யாரோ செய்வினை ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த செய்வினையை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கா, திருஷ்டி சுத்தி போட்டுன்னு இருக்கா, கண்ணத்துல அந்த பருலாம் வச்சுட்டு இருக்கா, எப்படியாவது இந்த திருஷ்டியை எடுத்துடணும்னு பாக்கறா. இதுதான் யசோதா அம்மாவோட வாத்சல்ய பாவம். ஒரு சமயம் கிருஷ்ணன் யசோதா அம்மாவோட மடியில உட்காந்துட்டு பால் குடிச்சுட்டு இருக்கா. அப்போ உள்ள பால் பொங்குற சத்தம் கேட்ட உடனே பாலை இறக்கி வைக்கணும் அப்படின்னு யசோதா அம்மா உள்ள போறா. கிருஷ்ணனுக்கு ஒரே கோபம், நான் முக்கியமா பால் முக்கியமா அப்படின்னு நினைச்சார். எப்படியாவது நான் தான் முக்கியம் அப்படின்றத நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு இருந்த எல்லா பானையும் உடைக்கிறார். தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் செதறி கிடக்கிறது. அதுலேருந்து வெண்ணெயை எடுத்துட்டு மெனக்கிட்டு போய் குரங்குக்கெல்லாம் ஊட்டி வேற விட்டுருக்கார். யசோதா அம்மா வெளில வந்து பார்த்தா இவ்வளவு சேஷ்டிதம் கிருஷ்ணன் பண்ணியிருக்கானா அப்படின்னு கோபம் வந்துடுது. சரி, கிருஷ்ணனை பிடிச்சி இன்னைக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு கிருஷ்ணனை பிடிக்க போக கிருஷ்ணன் ஓட ஆரம்பிச்சிடுறார். எல்லா இடத்துக்கும் ஓடுறா, அம்மாவும் பின்னாடியே ஓடுறா. ஆனால் கிருஷ்ணனை பிடிக்கவே முடியல. அதனால தான் உட்காந்துட்டு, கிருஷ்ணா என்னால் உன்னை பிடிக்க முடியல, நீயே வந்துட அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அம்மா கூப்பிடுறாளேன்னு கிருஷ்ணனும் ஓடி வந்துடுறான். பிடிச்சி டெம்பர், இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா, இன்னைக்கு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு உரலோட கட்டணும்னு நினைக்கிறா. எத்தனையோ கயரை எடுத்துன்னு வரா, எங்கெங்கெந்தோ கயர் எடுத்துன்னு வரா. ஆனால் ரெண்டு விரல் கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த கயர் கம்மியாக இருக்காம் கட்டி முடிக்கவே முடியலையாம். அவள் பார்த்தா இதுக்கு மேலே முடியாத கிருஷ்ணா, நீயே கட்டிக்கோ அப்படின்றா. தண்டனை கிருஷ்ணன் தனக்கே கொடுத்துக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனும் சரியாம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தானே அந்த கயரையும் கட்டிக்கிறார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த பாக்கியம்தான் பிரம்மாவுக்கும் கிடைக்கல, சிவனுக்கும் கிடைக்கல, லக்ஷ்மிக்கும் கிடைக்கல, யாருக்கும் எந்த தேவர்களுக்கும் கிடைக்கல. அப்படி என்ன தவம் பண்ணினானே தெரியலையே யசோதா அம்மா. யாராலையுமே மனசுனால கூட கட்டி போட முடியாத அந்த கிருஷ்ணனை உரல்ல ரொம்ப சுலபமா அம்மா கட்டி போட்டுட்டாளே. என்ன தவம் பண்ணினா, என்ன பாக்கியம் பண்ணினான்னு தெரியலையே அப்படின்னு எல்லா பக்தர்களும்

தவம் செய்தனே யசோதா. இந்த ஒரு லீலையை பார்த்துட்டு பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய் பொத்தி கொஞ்ச வைத்த கண்ணனை என்ன தவம் செய்தனே. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட என்ன தவம் செய்தனே அப்படின்னு எல்லாருமே யசோதா அம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்றிருக்கா. பகவானும் இதை தான் வேணும்னு கேட்டுக்கிறார். யசோதா அம்மா ஓஹோ இவன் பரம்பொருள் போல இருக்கு அப்படின்னு நினச்சி தன்னையே கிருஷ்ணன் கிட்டேருந்து விலக்கிக்க ஆரம்பிச்சிட்டானா, கிருஷ்ணனோ குழந்தையா இருந்து அம்மா பாசத்தை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கானே. அதுக்காக தான் இந்த லீலையே அப்பேற்பட்டவன் கிட்ட போயிட்டு நீ பரம்பொருளா நீ தள்ளியே இரு அப்படின்னு சொன்னானா கிருஷ்ணனுக்கும் வருத்தமாயிடும் இல்லையா. அதனால அம்மா பாசத்தை வர்ஷிக்க யசோதா அம்மா அதை அவ்வளவு அழகா அனுபவிச்சு பகவானும் ஏத்துண்டார் அப்படின்றது தான் அவரோட பால்ய லீலையில முழுக்க முழுக்க நிரம்பியிருக்கு. யசோதா அம்மாவும் நந்தகோபரும் ரொம்ப சோகத்தோடு இருக்கா கிருஷ்ணன் கிளம்பின உடனே, மதுரைக்கு கிளம்பின உடனே. சாப்பிடவே இல்லை, தூங்கவே இல்லை, ஆற்ற விட்டு வெளியிலேயே வரலையாம். உத்தவனும் ஆஸ்வாசனப்படுத்துறதுக்காக வரார். வந்த உடனே சொல்கிறார் நந்தபாபா கிட்ட, கிருஷ்ணன் ஏதோ சாதாரண குழந்தைன்னு நினச்சின்றிருக்கேள், அவன் பரமாத்மா, அவன் பரம்பொருள் அப்படின்னு சொன்ன உடனே நந்தபாபாவால் அதை ஒத்துக்கவே முடியலையாம். அவர் சொல்கிறார், சாப்பாடு எந்த சமயத்தில் அவன் கேட்குறானோ அப்போ கொடுக்கலன்னா யாராவது பானையெல்லாம் உடச்சி அட்டூழியம் பண்ணுவாளா, யாராவது சேஷ்டிதங்கள் பண்ணுவாளா, எல்லா ராத்துக்கும் போய் எல்லா பானையும் உடச்சி எல்லா சேஷ்டிதங்களும் பண்ணி எல்லா லீலையும் பண்ணக்கூடியவர் ஒரு சாதாரண குழந்தையாக தான் இருக்க முடியும், பரம்பொருளாக இருக்க முடியாது, அதனால் என் குழந்தை தான் கிருஷ்ணன், அவன் பரமாத்மா கிடையாது. தசரதரோ ராமர் கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த சோகத்தினால அவரால் உயிர் தரிக்கவே முடியல, எனக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு, ஆனால் கிருஷ்ணன் சத்தியம் பண்ணியிருக்கான் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வரும்போது அம்மா மட்டும்தான் இருக்கா அப்பா இல்லை அப்படின்னானா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால நான் உயிர் தரிச்சின்றிருக்கேன் அப்படின்னு நந்தபாபா சொல்கிறாளாம். இதை கேட்ட உடனே உத்தவருக்கு இப்படி ஒரு பக்தியா எல்லாருக்கும் இங்கே, இப்படி ஒரு வாத்சல்ய பாவமா யசோதா அம்மாக்கும் நந்தகோபருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் கண்ணீர் விழுறாராம். ஆச்சரியத்தில் அப்படியே முழுகி போகிறாராம். இப்படி பாவத்தில் முழுகி இருந்தவர்கள் நந்தகோபரும் யசோதா அம்மாவும். இதே மாதிரி வாத்சல்ய பாவத்தில் நடாதூர் அம்மாள் அப்படின்ற ஒரு பரம ஆச்சாரியர் இருந்தார். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்துருந்தார். அவருடைய பேர் வரதராஜர். அவருக்கும் காஞ்சி வரதராஜ சுவாமி மேலே ஒரு வாத்சல்ய பாவம். ஒரு சமயம் அர்ச்சகர் சூடான பாலை அம்ச பண்ணலான்னு எடுத்துட்டு வரும்போது நடாதூர் அம்மாள் தடுத்துட்டார். இவ்வளவு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய பாலை யாராவது குழந்தை கொடுப்பாளா, இப்படி கொதிக்க கொதிக்க குடிச்சானா நாக்கு சுட்டு போயிடுமே, ரொம்ப ஆத்த வச்சிட்டாலும் தொண்டை வறண்டு போயிடுமே, அதனால பார்த்து பார்த்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டாமோ அப்படின்னு ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு குத்தி குத்தி அந்த பாலை ஆற்ற வச்சதுக்கப்புறமா அதை வரதராஜருக்கு சமர்ப்பிக்கிறாராம், அம்ச பண்ணுறாராம். இதை பார்த்த உடனே வரதராஜ சுவாமி, எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தீர்த்துட்டேளே, நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்கிறாளாம்.

இவரோ புருஷன்தான். ஆனா அம்மா பாவம் இருந்ததால இவருக்கு நடாது ஒரு அம்மாள் அப்படின்ற பெயரே வந்திருத்தான். இப்படி வாத்சல்ய பாவத்துல கண்மூடித்தனமா பகவான் தான் நம்ம குழந்தை, அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு பக்தால் எல்லாரும் இருப்பா. அப்படிதான் பக்தியை பிரகடனம் பண்ணுவா. இதுதான் வாத்சல்ய பாவம். இதுக்கு அடுத்த பாவம் மாதுரிய பாவம், பிரேம பாவம். இந்த பாவத்துல என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, மீதி நாலு பாவமுமே இந்த பாவத்திலையும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வெளிப்படும். அவ இதையும் வெளிப்படுத்தலாம், ஆனா மீதி நாலு பாவமுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமாம். இந்த பாவத்துல ஒரு நாயிக்கா அம்மாவாகவும் இருக்கலாம், தோழியாகவும் இருக்கலாம், தாசியாகவும் இருக்கலாம், எப்பவுமே தன்னுடைய கணவனையே நினைச்சுன்னும் இருக்கலாம், தியானத்திலேயே இருக்கலாம். ஆனா முந்தின சொல்லப்பட்ட பாவங்கள்ல என்னன்னா, இப்ப வாத்சல்ய பாவத்துல ஒரு அம்மா தோழியா இருக்கலாம், தாசியா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே காந்தாவா ஆக முடியாது இல்லையா, நாயிக்காவா ஆக முடியாது. ஆனா நாயிக்கா பாவத்துல எந்த பாவத்தை வேணாலும் நம்ம மனசுல வச்சுண்டு அந்த பாவத்தின் மூலியமா பகவானுக்கு பக்தியை செலுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த பாவத்தினோட ஒரு ஏற்றம். மீதி எல்லா பாவமுமே இந்த பாவத்துக்குள்ள அடக்கம். இந்த பாவத்துலதான் சீதா பிராட்டி இருந்தாள், இந்த பாவத்துலதான் ருக்மிணி தேவியும் இருந்தாள். ருக்மிணி தேவிக்கும் சிசுபாலனோட கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே அவளால உயிரே தரிக்க முடியல. இது என்ன ஒரு துர்பாகியம் அப்படின்னு அவ மனசு என்ன பாடுறதுன்னா,

கோபாலமேவ தெய்வத்தம், மனசாப்பி ந கணையாமி. மனசனால கூட வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன். கோபாலன் மட்டும்தான் என் தெய்வம், அவனையே நினைச்சென்றிருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்காகவே உருகின்றே இருந்தாள் இல்லையா. இதே நிலையில தான் ஆண்டாள் பிராட்டியும் இருந்தாள். ஆண்டாளுக்கோ ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு எல்லா நிலையிலையும், முழுத்தின்றிருந்தாலும் சரி, தூங்கின்றிருந்தாலும் சரி, ஸ்வப்னத்திலையும் சரி, எப்பவுமே கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருந்தாலும். அதனாலதான் நாச்சியார் திருமொழியில்

ஸ்வப்னத்திலையும் கிருஷ்ணரே வர ஆரம்பிச்சிட்டார். பாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர். எனக்கு கிருஷ்ணனோட தான் திருமணமானது நடக்கணும், கிருஷ்ணனையே நான் அடையணும் அப்படின்னு அந்த பாவத்திலேயே இருந்ததால ஆண்டாள் பிராட்டிக்கும் ஸ்ரீரங்கமன்னாருக்கும் மத்திய அற்புதமான விதத்துல விவாகமானது நடைபெற்றது. இதே பாவத்துலதான் கோபிகைகளும் இருக்கா,

ஏகாந்த பக்தியில எப்பவுமே கிருஷ்ணனையே நினைச்சென்று உருகின்று இருக்க கூடியவர்கள் காத்யாயனி, மகாமாயே, மகா யோகிநிய தீஸ்வரி, நந்த கோப சுதம் தேவி, பதிம்மே குருமே மம அப்படின்னு பாடுறான். இந்த காத்யாயனி தேவி, உனக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். நந்த கோபனுடைய சுத்தனான குழந்தையான கிருஷ்ணன் தான் எங்களுக்கு கணவனாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறா. ஏகாந்த பக்தியில் கிருஷ்ணனையே தானே நினைக்கணும். ஏன் கௌரியை நினைச்சா, ஏன் காத்யாயனியை நினைச்சா அப்படின்னா, மற்ற தெய்வத்தை நினைச்சாலும் இவர்களுடைய மனசானது கிருஷ்ணன் கிட்டேயே எப்பவும் இருக்குது. அதனால கிருஷ்ணன் அடையணும், கிருஷ்ணன் அடையணும் அப்படின்றது மட்டும்தான் கோபிகைகளுடைய ஒரே லட்சியமா இருந்தது. இதே நிலையில தான் ராதாதேவியும் இருந்தாள். ராதாதேவிக்கோ கிருஷ்ணரோட விரகத்தை தாங்கிக்கவே முடியல. ராதாதேவியினோட ஒரு சகி கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்ற மாதிரி ஜெயதேவர் அவருடைய அஷ்டபதியில பாடுறார்,

ராதையனுடைய சகி சா விரஹே தவலீனாம் அப்படின்னு பாடுறான். எப்பவுமே சந்திரன் குளிர்ச்சியை கொடுப்பார், சந்தனமும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த சந்திரனே இப்ப வெப்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கான். சந்தனத்தை பூசிந்தாலும் அது வெப்பத்தை கொடுக்கற மாதிரி இருக்கான். இப்பேற்பட்ட பாவத்துல அவ இருக்கா, உன்னோட விரகத்தினால இவ்வளவு துடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு ராதையோட சக்கி கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாராம். இதே பாவத்துலதான் மீராதேவியும் இருந்தாள். எப்பவுமே கிருஷ்ணனே நினைச்சுட்டு இருந்தாள். எந்த அளவுக்கு அப்படின்னா, விஷுகா பியாலா ராணாஜி பேஜா, அவளுடைய கணவன் விஷம் கொடுத்துடணும் மீராதேவிக்கு அப்படின்னு கொடுக்குறான். அதை குடிச்சதுக்கு அப்புறமாவும் பீவத்து மீரா ஹாசீரே அப்படின்னு பாடுறா. இந்த விஷம்னால என்ன என்ன பண்ண முடியும், இந்த சரீரத்துக்கு தானே எல்லாமே, அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனையே நினைச்சிட்டு கிருஷ்ணனையே பாடின்ற காலம். இதுதான் இந்த பக்தி பாவத்தினுடைய ஒரு ஏற்றம். சர்வஸ்வத்தையும் அர்ப்பணை பண்ணிடுவா, சரணாகதி பண்ணிடுவா, மொத்தமா கிருஷ்ணனுக்கே எல்லாம் அர்ப்பணம். கிருஷ்ணன் தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்க கூடியவன், அவன்தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுவா, முழுமையா சரணாகதி பண்ணிடுவா இந்த பாவத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள். இதுதான் இந்த பாவத்தினுடைய ஏற்றம். அப்போ எல்லா பாவமுமே ஒவ்வொன்றும் மணி போல இருக்கக்கூடியதுதான். ஒரு ஒரு பாவத்துல இருக்கக்கூடியவாளுக்கு அந்தந்த பாவமானது சிறந்த பாவம். வாத்சல்ய பாவத்தில் இருக்கக்கூடிய

யசோதா அம்மாக்கு கோபிகைகளுடைய பாவம் புரிய போறதில்ல. தாசிய பாவத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு யசோதா அம்மாவோட பாவம் புரிய போறதில்ல. ஒரு பாவத்திலையும் நம்ம ஒரு விதமான அனுபவத்தை நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு பாவமுமே சிறந்த பாவம் தான். ஆனா வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாவத்தையும் உள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் மாதுரிய பாவம், காந்தா பாவம், பிரேம பாவம். அதனால நம்மளும் பகவானோட ஒரு சம்பந்தத்தை எப்படியாவது ஏற்படுத்திக்கணும். அந்த சம்பந்தத்துக்கு நமக்கு ஒரு பாவம் தேவை. நம்ம எப்படியாவது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாவம் தேவை, அதுக்கு ஒரு மார்க்கம் தேவை. அதனால் நம்ம எந்த மார்க்கத்தில் போகிறோம், நம்ம எந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். அந்த பாவத்தில் நம்ம எப்படி போனாலும் பகவான் நம்மளை ஏற்றுப்பார். ஏன்னா கீதையிலேயே ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியஹம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் யார் என்னை எப்படி எப்படி பஜிக்கிறாளோ அப்படி அப்படி அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். யசோதா அம்மா அம்மாவா இருந்து கிருஷ்ணனை கொஞ்சினான், அதனால கிருஷ்ணனும் குழந்தையா இருந்து அதெல்லாம் வாங்கிக்கிறா. அதனால யசோதா அம்மாக்கு வாத்சல்ய பாவத்துல ஆனந்தமானது இன்னும் பெருகிறது. ஆஞ்சநேயரோ தாசிய பாவத்துல இருந்து தான் தாசன், பகவான் ஸ்ரீ ராமன் தான் நாதன் அப்படின்னு இருந்தார். அதனால ராமரதை ஏத்துக்கிறார். அதனால ஆஞ்சநேயருக்கு தாசிய பாவத்துல ஆனந்தமானது பெருகிறது. அப்போ எந்தெந்த பாவத்துல யார் யார் பகவானை பார்க்கறாளோ அந்தந்த பாவத்துல அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தையும் அவர்களுக்கு உண்டான பலனையும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்றதுதான் உண்மையான தத்துவம், அதுதான் உண்மையான சந்தேகம். அதனால எந்த பாவமா இருந்தாலும் அவனை நாம் அடையணும், அவனை எப்பவும் தியானம் பண்ணணும் அப்படின்ற தத்துவத்தை சதாசிவ பிரம்மேந்திரால் அவரோட கீர்த்தனையில ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு.

பரபிரம்மம் அப்படின்னு நினைக்கலாம். தாயார் மாதிரி காந்தாபாவத்தில் இருக்கக்கூடியவா ஸ்ரீ ரமணி குச்ச துர்கவிஹாரே அப்படின்னு எப்பவுமே தன்னோட விளையாடின்னு இருக்கக்கூடியவர் நினைக்கலாம். சேவக ஜன மந்திர மந்தாரே அப்படின்னு தாசிய பாவத்தில் இருக்கக்கூடியவர் சுவாமியா பார்க்கலாம். பரமஹம்ச முக சந்திர சகோரே பரமஹம்சர்களாக யோகிகளாக இருக்கக்கூடியவர் சகோர பக்ஷியா இருந்து அவரை சுவாதி நட்சத்திரத்தினுடைய மழையா பார்க்கலாம். இப்படி எந்த பாவத்தில் நம்ம பார்க்குறோமோ அந்த பாவத்தில் நம்ம பக்தியை அவர் எடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட பாவ கிராகி ஜனார்தனனை நம்ம எப்பவும் தியானம் பண்ணலாம். நம்மளும் ஒரு பாவத்தின் மூலியமாக பகவானை அடையலாம், பகவானையே நினைக்கலாம், பகவானையே பிரார்த்தனை பண்ணி அவனுக்கே சேவை பண்ணி அவனையே எப்பவும் நினைச்சுண்டு இருக்கலாம். இதன் மூலியமாக அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறையணும் அப்படின்றத பிரார்த்திக்கலாம். எப்படி சாந்தபாவம், தாசியபாவம், சக்கியபாவம், வாத்சல்யபாவம், மாதுரியபாவம்னு ஒரு ஒரு படியாக மேலே போக போக இடைவேளையானது குறைஞ்சுட்டே வந்ததோ அந்த மாதிரி எந்த உபாசன மார்க்கம் எடுத்துட்டாலும் அதில் நமக்கும் பகவான்

இதன் மூலியமா அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறையணும் அப்படின்றத பிரார்த்திக்கலாம். எப்படி சாந்த பாவம், தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம்னு ஒரு ஒரு படியாக மேலே போக போக இடைவேளையானது குறைஞ்சுட்டே வந்ததோ, அந்த மாதிரி எந்த உபாசன மார்க்கம் எடுத்துட்டாலும் அதில் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையானது குறைஞ்சு பகவானுடைய அனுகிரகமானது நம்ம மேலே பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். லோகமே க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்றதும் நாம சங்கீர்த்தனமானது எல்லா இடத்துலையும் வர்தனமாகணும், எல்லாரும் பகவானை எப்பவும் பஜனை பண்ணிட்டு இந்த சனாதன தர்மமானது வளரணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரவச்சனத்தை இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறேன்.

0: ರಾಧೇ ಕೃಷ್ಣ.
1: பக்தி பாவங்கள் இசை பேருரை நிகழ்த்தியவர் வத்சல்யா துளசிதரன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் இரவு 10:28. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்வது நட்சத்திர கீதங்கள். தேனினும் இனிய பழைய பாடல்களின் தொகுப்புகளை கேட்கவிருக்கிறோம். நட்சத்திர கீதங்களில் முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல்

நேரம் இரவு 10:44. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்களில் அடுத்து வரும் பாடல் காற்றலையில் இதோ.

0: உங்களுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல.
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்து தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது
0: பின்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நட்சத்திர கீதங்கள். நேரம் இரவு 10:58.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: பொறுமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கவிருக்கிறோம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நலவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து, உசிலம்பட்டி கிருஷ்ணா விளான் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. காலை 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிஎல் அழகம்மை அவர்கள். பகுதி 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. காலை 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக,

11-2 இருக்கு. ரவி வஸ்ரியா அகில் பாரதிய சங்கீத சபா 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 இருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் பக்தி பாடல்கள். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

பிற்பகல் ஒரு மணி பத்திரமிடத்திற்கு எண்ணையூர் தோழி சென்னஞ்சலாக சமையல் கலை நிபுணரும் உணவு எழுத்தாளருமான மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல் நிறைவு பகுதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு. மாலை 5:27 கொரோனா மோதம் குரலின் 316. 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருவிட பாடல்கள். ஜானி திரைப்படத்திலிருந்து கெட்ட மகிழலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். இரவு 7:15 தமிழின் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். காய்கறி பயிர்களில் சமச்சீர் உர மேலாண்மை. திண்டுக்கல் காந்திய கிராமிய பல்கலைக்கழக முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்டு மகிழலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் எம் கே கருப்பையா அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வெல்முருகன். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். தாவரம் தனித்துவ வரம் தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். 10:00 ரவி வஸ்ரியா அகில் பாரதிய சங்கீத சபா. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் அதிகாலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு தொடரும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.